0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
1: நினைக்கிறேன்
0: இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special. 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental. Peringa. Meet the team on Sunday, 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. என்ஜாய் பண்ணுங்க.
4: 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM தான்.

இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4 மகரேனா மகரேனா மகரேனா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ் ஆஃப்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்தான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். ஒரு அற்புதமான சிலையை பார்க்கிறோம், அதனுடைய கலை நுட்பத்திலே வியந்து போகிறோம். எத்தனை கலை அழகோடு, கற்பனை திறனோடு, படைப்பாற்றலோடு சிற்பி இந்த சிலையை செதுக்கி இருக்கிறார் என்று அதனுடைய நேர்த்தி நம்மை வியக்க வைக்கிறது. ஆனால் அப்படி சிற்பம் ஆவதற்கு முன்பு அதனுடைய நிலை என்ன? அது கரடுமுரடான ஒரு கருங்கல், ஒரு பாறை, கனமான சுத்தியில் கூர்மையான ஒளி. இந்த இரண்டினுடைய வலிமையான தாக்குதலை ஒருமுறை இருமுறை அல்ல, பல்லாயிரம்

ஒரு ஆபரணம் தங்கத்திலே செய்யப்பட்டு அதிலே நவமணிகள் பதிக்கப்பட்டு கண்ணை பறிக்கின்ற அழகோடு அது காட்சி தருகிறது. இப்போது நாம் அதை ரசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு அது நெருப்பு குழம்பாக தகித்து கொண்டிருந்த ஒரு உலோக கலவை, நெருங்க முடியாத அளவிற்கு உஷ்ணம் தகிக்கக்கூடிய நெருப்பிலே கொதிக்க வைக்கப்பட்ட பிறகுதான் இப்படி ஆபரணமாகின்ற தன்மையை அது பெற்றிருக்கிறது. பாறைக்கு எப்படி சுத்தியல் மற்றும் ஒளியின் தாக்குதலோ, தங்கத்திற்கு எப்படி உருகும் நிலை கொண்ட உஷ்ணத்தின் தாக்குதலோ, அதுபோலத்தான் வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகளும் சங்கடங்களும் சவால்களும். ஒளியையும் சுத்தியலையும் எதிர்கொண்டால்தான் பாறை சிற்பமாக முடியும். கொதிகலனிலே நெருப்பை எதிர்கொண்டால்தான் தங்கம் ஆபரணமாக முடியும். அதுபோல வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற சவால்களை எல்லாம் நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் சாதனை மனிதர்களாக மாற முடியும். ஆகவே சிறப்புமிக்க ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புபவராக நீங்கள் இருந்தால், அதற்குரிய மெனக்கெடலை, கடின உழைப்பை, இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற தைரியமானதொரு மனநிலையை, கூர்மையான அறிவை, சிறப்பான செயல்திறனை நாம் நம்முடைய இயல்பாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சிறப்பாக செயல் எதிர்படுகின்ற எந்த ஒரு தருணத்தையும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றியை நாம் வசமாக்குகின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள் நம் அனைவருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புதுக்காலை.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு பழமையான ஆப்பிரிக்க பொன்மொழி சொல்கிறது, எப்போது ஒரு எலி பூனையை பார்த்து சிரிக்கிறதோ அப்போதே அந்த எலி பதுங்கிக் கொள்ள பக்கத்திலேயே ஒரு பொந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. எலி என்பது அளவிலே சிறியது, வலிமையிலே சிறியது பூனையோடு ஒப்பிடும் போது. பூனையை கண்டாலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எலி மின்னல் வேகத்திலே ஓட துவங்கும். அப்படிப்பட்ட எலி பயமில்லாமல், நடுக்கம் இல்லாமல் பூனையை பார்த்து கம்பீரமாக, தைரியமாக சிரிக்கிறது என்றால், பூனை தன்னை துரத்த தொடங்கினால் உடனடியாக ஓடி பதுங்கிக் கொள்ள, அருகிலேயே எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது என்கிற எண்ணம் தான் அதற்கு தன்னை விட வலிமையான, தனக்கு அச்சுறுத்தலை தரக்கூடிய பூனையை பார்த்து சிரிக்க வைக்கிறது இல்லையா. அந்த எலியை போல நம்மை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையிலே எதிரில் வந்து நிற்கும் போது நாமும் கூட சிரிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அந்த எலி தன் பாதுகாப்பிற்கான ஒரு பொந்தை கண்டறிந்திருக்கிறதோ அல்லது தானே உருவாக்கி இருக்கிறதோ, அதுபோல நிறைய கற்று அறிவதினாலே, நிறைய விஷயங்களிலே செயல்பட்டு அனுபவப்படுவதினாலே உடல் ஆரோக்கியத்தை, மன உற்சாகத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொள்வதினாலே, இப்படி பல விதங்களிலும் நம்மை பலப்படுத்தி கொண்டு, பாதுகாப்பு செய்து கொண்டு, நம்மை நாமே எந்த விதமான தாக்குதலில் இருந்தும் தற்காத்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற நிலையிலே நாம் நின்றோமேயானால், எலியின் முன்னால் பூனை வந்து நிற்பது போல நம் முன்னால் எந்த பிரச்சனை வந்து நின்றாலும் நமக்கு பயம் வராது, நம் உடல் நடுங்காது, எந்த திசையிலே ஓடி ஒளியலாம் என்று மனம் யோசிக்காது. ஏனென்றால் நம்முடைய ஆற்றல் எதிரிலே வந்து நிற்கின்ற பிரச்சனையை காட்டிலும் மிகப்பெரியதாக இருக்கும். அப்படி அந்த பிரச்சனை நம்மை தாக்கினாலும் அது நம்மை பாதிக்காத வண்ணம் நம்மை தற்காத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வல்லமை நம்மிடத்திலே இருக்கும். அந்த நிலையை வாழ்க்கையிலே அடைய வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அச்சமில்லாமல், கலக்கமில்லாமல், மகிழ்ச்சியாக நம்மாலே எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலையும் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வகையில் ஜூன் மாதம் 19ஆம் தேதியான இதே தினத்தில் 1829 பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய பிரதம அமைச்சராக விளங்கிய ராபர்ட் பீல் அவர்கள் மெட்ரோபொலிட்டன் போலீஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதாவது லண்டன் மாநகரத்தை காவல் காப்பதற்கும் அங்கே குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் ஒரு தனித்துவம் மிக்க காவல் படையை அவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் நவீன காவல்துறையினுடைய முதன் முதல் துவக்கமாக கருதப்படுகிறது. அதாவது எல்லா தேசங்களிலும் அதை காப்பதற்கான ஒரு காவல் படை இராணுவம் இருந்தது. புராண காலங்களிலும் அதை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு வந்த காலங்களிலும் அதனுடைய நடைமுறையானது தொடர்ந்து கொண்டுதான் இருந்ததானால் உள்நாட்டை பாதுகாப்பதற்கென்று ஒரு தனித்த காவல் படை. இன்றைக்கு ஒரு தேசம் என்று எடுத்துக்கொண்டால் முப்படைகள் இருக்கின்றன. ஆனால் உள்நாட்டு காவலை கவனிப்பதற்கென்று போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது தனித்த காவல்துறை அமைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த முறைமை முதன் முதலாக இங்கே இருந்துதான் துவங்கியதாக சொல்கிறார்கள். அதே போல 1846 பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, அதற்கான போட்டி அங்கீகரிக்கப்பட்ட முதல் போட்டி, கார்ட்ரைட் அப்படிங்கிற ஒருத்தர் விதித்த அந்த விதிமுறைகளின்படி நிகழ்ந்த அங்கீகரிக்கப்பட்ட முதல் போட்டியாக இது விளங்குகிறது. நியூஜெர்சி நகரத்தில் இந்த விளையாட்டு போட்டி நடந்திருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க பல ரசிகர்களை தன்னகத்தை ஈர்த்திருக்கக்கூடிய இந்த பேஸ்பால் விளையாட்டு முதன் முதலாக அதிகாரப்பூர்வமாக விளையாடப்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1919 ஃபாதர்ஸ் டே, தந்தையர்களுக்காக வென்று ஒரு தினம் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது இந்த நாளில் தான். அமெரிக்காவிலே தான் தந்தையர் தினம் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது. சொனோரா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையாகிய வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் அவர்களினுடைய நினைவை கொண்டாடுகின்ற விதத்திலே இந்த தினத்தை அவர் தந்தையர் தினமாக கொண்டாட துவங்கினார். ஏன்னா சிறுவயதிலேயே சொனோரா அவர்கள் தாயை இழந்தவர். ஆனால் அவருடைய தந்தையாகிய வில்லியம் ஜாக்சன் அவர்கள் அந்த தாய் இல்லாத குறை தெரியாமல் தனித்த ஒரு மனிதராக தங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். தன்னோடு சேர்ந்து மொத்தம் 6 குழந்தைகள், அத்தனை பேரையும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அன்பு பாராட்டி இந்த சமூகத்திலே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக தந்தை தனி ஒருவராக வளர்த்திருக்கிறார் இல்லையா. அதை பார்த்த சுனோராவிற்கு என்ன தோன்றி இருக்கிறது, தாய்ப்பாசம் உயர்ந்ததுதான். அதற்காக வென்று தாய்மார்களுக்காக ஒரு தினத்தை கொண்டாடுவது கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தாயினுடைய இழப்பே தெரியாமல் எங்களை வளர்த்த தந்தை இருக்கிறாரே, இவரை போல இந்த உலகத்தில் எவ்வளவு தந்தையர்கள் இருக்கிறார்கள், அன்னை பாசத்தை மிஞ்சுகின்ற அன்பின் கிடங்குகளாக அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கொண்டாட வேண்டியது அவசியம் இல்லையா என்று நினைத்தவர் தன்னுடைய தந்தையே முன்னுதாரணமாக்கி அவரை கொண்டாடுவதற்காக வென்று ஒரு தினத்தை அறிவித்து அதன் மூலமாக உலகம் முழுக்க இருக்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் முறையானதொரு வந்தனத்தை ஆண்டுகள் தோறும் நிகழ்த்துவதற்கான ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி தந்தார். இந்த சமயத்துல ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தூணாக இருந்து அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தாங்கி பிடிக்கின்ற தந்தைமார்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் FM உடைய சார்பிலே ஒரு மனப்பூர்வமான தந்தையர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த தினம் இது போல பல அற்புதமான ஆரம்பங்களை தன்னகத்தே ஆண்டுகள் தோறும் பதித்து வைத்திருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினமும் கூட நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த ஆரம்பங்களினுடைய விளைநிலமாக அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல், இது புத்தம் புது காலை.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. மனிதன் என்பவன் அவனுடைய மனம் சார்ந்துதான் பெரிதும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறான். நம்முடைய மனதை நாம் எந்த அளவிற்கு செம்மையாக்கிக் கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும். இந்த மனம் இருக்கிறதே, அதை நாம் கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அது தன்னுடைய கட்டுப்பாட்டிலே நம்மை கொண்டு வருவதற்குத்தான் பெரிதும் முயற்சி செய்யும். பெரும்பாலும் அதுதான் வெற்றி பெறும். ஆனால் எந்த ஒரு மனிதன் திடமாக நின்று மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறானோ அவன் வாழ்க்கையை வெல்வது என்பது மிக மிக மிக சுலபமான ஒரு விஷயம். மனிதர்களை பொறுத்தவரை பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது மனித சுபாவமாக இருக்கிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பாருங்கள், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்பது ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். நம்மிடத்திலே அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமை என்கிற பிரச்சனையை சரி செய்ய நாம் கல்வி கற்கிறோம். நமக்கு வறுமை என்பது பிரச்சனையாக இருக்கிறது, இல்லாமை என்பது பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே நாம் பொருள் தேடுவதற்காக ஏதோ ஒரு வேலையிலே தொழிலிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம். ஒரு சாதாரணமாக குளிப்பது, பல் துலக்குவதை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். பல் துலக்காமல் இருந்தால் அது என்ன பிரச்சனையை உண்டு பண்ணும் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த பிரச்சனையை சரி செய்ய நாம் பல் துலக்குகிறோம். குளித்தல் என்பது உடலின் புறப்பகுதியை பொறுத்தவரை அசுத்தத்தை கழுவி களைவதற்காக. குளிர்ந்த நீரிலே குளிப்பது என்பது உடலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை ஓரளவிற்கு குளிர்விக்கக்கூடியதாகவும் அமைகிறது. இப்படி மனிதனுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே பிரச்சனையை சரி செய்யக்கூடியவை. ஒருவேளை மனிதனுக்கு பிரச்சனை என்ற ஒன்று இல்லாமல் போகின்ற நிலை வாழ்க்கையிலே வருமானால், மனோதத்துவவாதிகள் சொல்கிறார்கள், மனிதன் பிரச்சனையை தானே உருவாக்கிக் கொள்வான். ஏனென்றால் அவனால் பிரச்சனையை சரி செய்யாமல் இருக்க முடியாது, அது அவனுடைய இயல்பான குணம். ஆகவே இல்லாத பிரச்சனையை தானே உண்டு பண்ணிக் கொள்வான். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று. அதாவது அவசியமாக செய்வதற்கு ஏதும் இல்லை என்கிற நிலையிலே மிக சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதை நிம்மதியாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க மாட்டார்களாம். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. ஏதும் செய்வதற்கு இல்லை என்றால் தனக்குத்தானே மனித மனம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கொள்ளும். ஆகவேதான் உடலாக இருக்கட்டும், மனதாக இருக்கட்டும், கட்டாயம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலே ஏதேனும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மனதை அதன் போக்கிலே நீங்கள் ஓய்வெடுக்க விட்டால் அது என்னவோ மனிதனுடைய மனம்தான், ஆனால் அது ராட்சசத்தன்மை கொண்டதாக மாறிப்போகும். உங்களை அதன் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரும், இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி உங்களை சரி செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்தும். மனிதனுக்கு இது போன்ற பிரச்சனைக்குரிய பல இயல்புகள் உண்டு. அவற்றிலிருந்தெல்லாம் எப்படி நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது என்று சிந்தித்து சிந்தித்து செயல்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தன்மையாகவே இருக்கிறது. இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு எப்போதுமே ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும், அதன் வழி வாழ்க்கையும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். அந்த வகையிலே இன்றைய தினம் சிறப்பான, செம்மையான, பயனுள்ள பல செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நமது இந்த நாளை நாம் அர்த்தப்படுத்துவோம். நமக்கு மிகவும் உபயோகமான ஒரு நாளாக இந்த தினத்தை மாற்றுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:06 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. அண்ட் இட் இஸ் அ ஃப்ரைடே. ஃபைனலி அப்பா, 200 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் என்னமோ பயங்கர நீளமான ஒரு வாரமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஃப்ரைடே வந்து அப்படியே ரொம்ப தள்ளி ரொம்ப லேட்டாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலி வந்து இந்த லாங் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சே நமக்கு வந்து வீக் டேல ஒரு நாள் லீவ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அந்த வாரம் வந்து அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள பறக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். ஆனால் என்னமோ தெரியல, இந்த வாரம் மட்டும் வந்து பயங்கர ட்ராகியாக இருந்தது. அதனால எப்படியோ ஒரு வழியாக ஃப்ரைடே வந்தாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிம்மதியோட இன்னி டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக போச்சா? என்ன இப்படி சொல்கிறேன், நீ வந்ததும் தெரியல போனதும் தெரியல இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததா? வாட் எவர் இட் இஸ், இந்த வாரம் முடிவுக்கு வந்தாச்சு. June 19th இஸ் அண்ட் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வரும்பொழுது ஐ திங்க் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாரம் தான் வந்து இட் வில் பி தி லாஸ்ட் லைக் ஹோல் வீக் ஆஃப் ஜூன். இல்லை பா, செம ஃபாஸ்ட்டாக தான் போகுது. அப்படி நம்ம பார்த்தோம்னா இல்லையா, அதுக்குள்ளே 6வது மாதம் முடிஞ்சு 7வது மாதம் அந்த ஒரு 6க்கு மேலே தாண்டி ஆச்சுனாலே அடுத்தடுத்து வரதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போய் திருப்பியும் வந்து நியூ இயர்க்குள்ளே வந்து நம்ம நிற்போம் இல்லையா. ஓகே, ஓடட்டும் ஓடட்டும், நம்மளும் அதோடு சேர்ந்து ஓடுவோம். அண்ட் உங்களோட இந்த வாரம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா இல்லை நாட் ஸோ கிரேட் வீக் முடிஞ்சால் போதுன்ட்டுருக்கு கீர்த்தனா அப்பா அப்படின்ட்டு இருந்ததுன்னா பரவாயில்ல, டோன்ட் வரி, இன்னொரு ஃபியூ ஹவர்ஸில் இந்த வீக் முடிஞ்சிடும் சரியா? அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல வாரமாக இருக்கும் அப்படிங்கிற ஹோப்போட நம்ம போவோம். ஓகே, வாட் எல்ஸ், வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன பிளான் வச்சிருக்கீங்க வீக்கெண்டுக்கு? எனக்கு எந்த பிளானும் பெருசாக இல்லை இல்லையா. இந்த வீக்கெண்ட் வந்து ஒன்றும் பெருசாக ஹேப்பனிங்காகவும் இல்லையே, இல்லை ஜஸ்ட் அந்த நார்மல் வீக்கெண்ட், அதனால அப்படி போக வேண்டியதான். எஸ் ஆக்சுவலி யோகா டே வேறு வருது இல்லையா, இன்டர்நேஷனல் யோகா டே June 21st. அதையொட்டி நிறையா இடங்களில் வந்து இந்த குடி குடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து யோகா பண்ணுற மாதிரியெல்லாம். ஸோ இன்கேஸ் அப்படி ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு துவக்கத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா வை நாட் இந்த யோகா டேலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரியா? அண்ட் நவ் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வேட்டையாடு விளையாடு சிலின்னு ஒரு காதல் படங்கள் வந்து ரெண்டு பியூட்டிஃபுல் பாட்டு, ஸ்கிப்பே பண்ண முடியாத பாட்டு, ரெண்டுமே ரெண்டு பாட்டும் நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறையா பாட்டு அப்டேட்ஸ் ஓட நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் எங்கிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மெரிசல் மார்னிங் அப்படிங்கறத எனக்கு மெசேஜ் வழியா தெரியப்படுத்துங்க, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வழியா சரியா? ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ், KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸ்ல அனுப்புங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படி போச்சு இந்த வீக். ஓகே, இந்த குவஸ்டனுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும், உங்க பேர் நான் வந்து சொல்ல மாட்டேன் யார் நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்கன்ட்டு. என்னன்னா இந்த வாரம் எப்படி போச்சு, குட், நாட் சோ குட்?

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆம் ஆண்டு

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: Hi all, this is Naila Usha. இவேர்ந்த ஜூன் 19ஆம் தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இந்த அஞ்சாமத்தை ஷோரூம் இந்த லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டுமில்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா? அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special ah 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental perunga. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo One Courier number 1 in GCC.
1: இங்கே நம்ம யூஏயில் ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா, இங்கே இந்த 30 days விசாவில் ஒரு இந்த விசிட் விசாலெல்லாம் வரவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த ரீஜனல் ஃப்ளைட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ்னால அவங்களுடைய ட்ராவல் பாதிக்கப்பட்டு விசாலாம் எக்ஸ்பயர் ஆகி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 30 நாட்கள் கிரேஸ் பீரியட் வழங்குறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ June 10, 2026 இந்த ஒரு கிரேஸ் பீரியட் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் June 10, 2026 ஆரம்பிச்சு July 9, 2026 வரைக்கும் இந்த கிரேஸ் பீரியட் இருக்கும்னு ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஷிப் கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் செக்யூரிட்டியான ICP தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்துட்டு உங்களுடைய ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஸ்டேட்டஸை வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கு, இதர் நீங்கள் யூஏயில் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதுக்கு அப்ரோப்ரியேட்டான விசா எடுக்கிறது, இல்லைனா கண்ட்ரியை விட்டு வெளியேறது வித்தவுட் எனி பெனல்டிஸ்ன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்துக்குமான ஒரே வாய்ப்பு இதுதான்.
0: அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஆல் ரைட், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ். நிவாஸ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், முடிஞ்சா போதுன்ற மாதிரி இருந்த ஒரு வீக் அப்படின்ட்டு. டெல் யுவர் ரொட்டீன் ஆஃப்டர் 11 AM. ஹாடடே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியாக இருக்கு. ரொட்டீன் ஆஃப்டர் 11 AM-னா 11 AM-க்கு அப்புறமா இங்கே நமக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும், லைக் யூனோ வாய்ஸ் கொடுக்கறது, ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறது, நீங்கள் ரேடியோவில் கேட்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரோமோஸ், அதுக்கான வேலைகள், அண்ட் தென் மற்ற பிளானிங்கை நடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தட் நிவாஸ். வேறு யார், தினேஸ்வரன் தங்கராஜ், அவர் வந்து குட் மார்னிங் அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் குமார், குட் மார்னிங், இந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்த கிழமை மட்டும் இல்லை, இந்த வருஷம் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது, இங்கே ஜப்பானில் சொல்லவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மோகன்ராஜ் வந்து, எனக்கு எல்லா நாளும் கிரேட் டேவா தான் வருது, நான் தான் ஏதாவது பண்ணி வர்ஸ்ட் டேவா ஆக்கிடுறேன். ஐ லைக் திஸ், பரவாயில்ல, ஹானஸ்டாக சொல்லியிருக்காரு, எல்லா டேவும் கிரேட்டாக தான் இருக்குது, நான் தான் ஏதாவது பண்ணி வர்ஸ்ட் ஆக்கிடுறேன்னு. ஓ மை காட். அப்புறம் வந்து பாரதி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க, பாரதி சீர்காழியிலிருந்து காரைக்காலுக்கு பயணித்துக்கொண்டே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த வாரம் மிகவும் நன்றாக போனது. ஆஹா, நல்லா இருக்குது மெசேஜ் வந்து பார்க்கவே கேட்கவே இல்லையா. சீர்காழியிலிருந்து காரைக்காலுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களா, நம்ம ஊர்லாம் அந்த பக்கம்லாம் போய் எவ்வளோ நாள் ஆச்சு. எனிவே, செந்தில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் செந்தில் ஃப்ரம் அபுதாபி, இந்த வீக் ரொம்ப ஸ்பீடாக போச்சு பட் நாட் பேட் அப்படின்ட்டு இருக்காரு. சந்திரமோகன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, டிரைவிங் ஃப்ரம் ஷார்ஜா டு துபாய், இந்த வீக் வந்து இட் வெண்ட் வெல் அண்ட் பிஸி, ஹவ் வாஸ் யோர்ஸ், ஹாவ் அ ரிலாக்ஸ்ட் வீக்கெண்ட் அண்ட் ஹாப்பி ஸ்விம்மிங்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூங்க. எஸ் ஆக்சுவலி என்னோட இந்த வீக் வந்து எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் நைஸ், பேடாலாம் இல்லை, ரொம்ப வாவ் அப்படின்ட்டு இல்லை, இட் வாஸ் ஜஸ்ட் நார்மல் வீக். அண்ட் எஸ் ஸ்விம்மிங்கும் வந்து நான் போயிட்டுருக்கேன், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். ஹமீத் வந்து குட் மார்னிங் கீர்த்தனா, வீக் வாஸ் நாட் பேட்னு சொல்லியிருக்காரு. சுதா ஃப்ரம் சிங்கப்பூர், குட் வீக் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சாரா சக்தி ஃப்ரம் ஆல்பர்டா கேனடா, லிஸ்னிங் வித் மை கிட்ஸ் தருண் அண்ட் ஜாஸ், சே ஹாய் டு தெம், ஹாவ் அ குட் டே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் வந்து எனக்குமே கொஞ்சம் டிராகியாக தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் தருண், ஹாய் ஜாஸ். அப்புறம் ஃபயர்ஸ், குட் மார்னிங், ஒரு வழியாக வீக்கெண்டும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுது இதுலயே வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. செல்வராஜ் ஃப்ரம் சென்னை, ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி ஃப்ரைடே சொல்லியிருக்காரு. ஜேசோ தயானந்தன், எஸ், குட் மார்னிங் ஃப்ரம் லண்டன், மார்னிங் 4:00 இப்போ 18 degrees இருக்கு, மிட் டே வந்து 30 degrees இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அன்வர், இந்த வாரம் வேகமாக போனது அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ஃப்ரம் ஷார்ஜா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்து, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஹவ் யூ, ஐ எம் ஃப்ரம் ஷார்ஜா, திஸ் வீக் கோயிங் டூ மச் ஒர்க் பட் ஓகே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. புரியுது, டூ மச் ஒர்க் இருந்ததுன்னா, ஆனால் டூ மச் ஒர்க் இருந்ததுன்னா அந்த வாரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்காது. தினேஸ்வரனுடைய டாட்டர் ஹரிணிக்கு இன்னைக்கு 3rd birthday, ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரிணி, விஷிங் யூ அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அருள் செல்வன் ஃப்ரம் அபுதா, சாரி, அருள் செல்வன் ஃப்ரம் துபாய் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், இட் வாஸ் அ குட் வீக் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நிறைய பேருக்கு வந்து குட் வீக்காக இருந்தது கேட்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங், ஹவ் யூ, லிஸ்னிங் ஃப்ரம் ஜானஸ்பர்க் அப்படின்னு சொல்லி ஜெயராஜ் பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஊ, நைஸ், சவுத் ஆப்ரிக்கா, ரைட், ஓகே. இன்னும் நிறைய பேர் உங்களுடைய மெசேஜஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க, அனுப்புங்க, வரட்டும், நானும் பார்த்து படிக்கிறேன். சரியா? இட் வாஸ் சோ நைஸ் டு ரீட் ஆல் யூர் மெசேஜஸ். அதுவும் ஸ்பெஷலி நல்லா இருந்தது இந்த வாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனிவே, அடுத்ததான் வந்து வெந்து தணிந்தது காடு, அப்புறம் 90s நாட் அவுட்ல அசுரன்ல இருந்து ஒரு பாட்டு, பழைய அசுரன். அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து பாஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு, பாடி தூளா வருது. மூணு பாட்டுமே கேளுங்க. அது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். கேட்டீங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million grand prize வெற்றியாளர அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற lucky day drawல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAElottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
3: Hi all, this is Naila Usha. June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch and I have the absolute honor of inaugurating it.
4: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il kalandukonga super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla June 19th 20 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattum dhaan. Nishka Momentous Jewelry, Safari Mall Sharjah.
5: செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 7:48 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். டிராபிக் எப்படி இருக்கு?
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: டிராஃபிக் பார்த்தா இன்னைக்கு வந்து ஏதோ ஃப்ரைடே மாதிரியே தெரியல, ஏன்னா அவ்வளவு கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஐ திங்க் இது வந்து நம்ம ஏர்போர்ட் ரோடா இது. எஸ் அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. எங்கே எக்ஸாக்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து என்ன இருக்கு, யா இந்த டெர்மினல் 1 சைடில் இருக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் ஏர்போர்ட் ரோட் தான். ஆமாம், அங்கே வந்து கிராஷ் ஆகியிருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து வேறு எங்கே நம்ம 311 அப்புறம் E11 எல்லா ரோட்ஸும் பிஸியாக இருக்குது. அண்ட் E11 வந்து இந்த மம்சார் சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. 311 இப்போது எனக்கு கிராஷ் எதுவும் தெரியல, பட் கன்ஜெஷன் வந்து நல்லாவே இருக்கிறது பார்க்க முடியுது. 611 வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யா, கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பட் கம்பேர் டு 311, 611 இஸ் ஸ்டில் பெட்டர். ஸோ ஷார்ஜாலேருந்து துபாய் நோக்கி வரணும்னா ஐ திங்க் 611 இன்னைக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதை தவிர்த்து ராசல்கோர் ரோட்லேயும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் E11 ஆஃப் திஸ் பர்ஷா சைட் பார்த்தோன்னா, இந்த பர்ஷா JVC இந்த சைடில் பார்த்தோன்னா அங்கேயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அங்கேயும் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசு தொட்டமேட்டில், பிரேக்க்கு அப்புறமா உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டா கேட்கலாம். ஹாய், வணக்கம், குட் மார்னிங்.
2: வணக்கம் கீர்த்தனா, சுரேஷ் பாபு, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சுரேஷ் பாபு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: On the way towards Dubai, அது அபுதாபி.
0: அபுதாபி போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ரொனால்டோ கேட்ட எம்ஜாரோட ஒரு மோட்டிவேஷனல் சாங், எளிய வரிகள், ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜஸ். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், வேட்டைக்காரன் பர்சன்.
0: உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். சரியா?
2: Thank you so much.
0: Thank you. Have an amazing day. பாய் பாய் பாய். ஸோ அட்டகாசமான ஒரு பாட்டு இது இல்லையா, நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களில் மோட்டிவேஷன் தராத பாட்டே இல்லை இல்லையா, அதில் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு சாங் இது. ஸோ பிரேக் அப்புறமா சுரேஷ் பாபுக்காக அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கறதுக்கு. எனிவே, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாட்டும் வரும் டைம் இருந்ததுன்னா. அப்புறமா நம்ம கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளுக்காக. அண்ட் நம்ம கிருஷ்ணிக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ கிருஷ்ணிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நீங்களும் சொல்லுங்கள் அவங்களுக்கு. ஓகே, நம்ம 89.4 தமிழ் FM சார்பாகவும் கிருஷ்ணிக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே.

0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரகாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோசூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
7: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
6: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
7: கூடவே வீக்லி டிரா.
6: உடனே பிக் டிக்கெட்.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
11: You are with Kirtana on Mersal Morning.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஈரான் போர் காரணமாக பிராந்திய விமான போக்குவரத்து பாதிப்புகளினால் விசா காலாவதி அபராதங்களில் இருந்து முன்பு விலக்களிக்கப்பட்டிருந்த நபர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் 30 நாட்கள் அவகாச காலத்தை அறிவித்துள்ளது. இந்த அவகாச காலம் 2026 ஜூன் 10 அன்று தொடங்கி 2026 ஜூலை 9 வரை அமலில் இருக்கும் என்று அமீரக அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. விசா காலாவதியானவர்கள் தங்களின் சட்டப்பூர்வ நிலையை ஒழுங்குபடுத்தி அமீரகத்தில் தொடர்ந்து வாழவும் வேலை செய்யவும் முடியும் அல்லது எந்த அபராதமும் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய நிலைமை தற்போது சீரடைந்துள்ளதால் ஆரம்பத்தில் அபராத விலக்கு வழங்க காரணமான விசேட சூழ்நிலைகள் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் வேலை அல்லது குடியிருப்பு நோக்கத்துக்காக தங்க விரும்புவோர் இந்த ஒரு மாத காலப்பகுதியில் தங்களின் நிலையை சட்டப்பூர்வமாக மாற்றிக்கொள்ளலாம். இதேவேளை நாட்டை விட்டு வெளியேற விரும்புவோர் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி நேரடியாக வெளியேறலாம். அமீரகத்தை விட்டு வெளியேற முடியாமல் இருந்த அனைத்து நபர்களுக்கும் ஓவர்ஸ்டே அபராதங்களில் இருந்து கடந்த மார்ச் மாதத்தில் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சுவிட்சர்லாந்து பயணத்தை ரத்து செய்துள்ளார். தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையேயான யுத்தத்தை நிறுத்த 14 அம்சங்கள் அடங்கிய உடன்படிக்கையை செயற்படுத்துவதற்கான மேலதிக பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்ட சந்திப்பை ரத்து செய்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஈரான் உடன்படிக்கைக்கு ஓர் அதிகாரப்பூர்வ கையொப்ப விழா இந்த வாரத்தில் ஜெனீவாவில் நடக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். ஜி டி வான்ஸ் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்கள் இறுதிப்படுத்தப்பட்டவுடன் உடனடியாக புறப்பட தயாராக இருந்ததாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஆனால் ஈரானின் வெளியுறவுத்துறை அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன் இடைக்கால ஒப்பந்தம் அமல்படுத்தப்படுகின்றது என்பதற்கான தெளிவான அறிகுறிகளை அமெரிக்காவிடம் இருந்து காண வேண்டியுள்ளது என்று ஈரானின் பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மேலும் அவர்களின் பிரதிநிதி குழு ஜெனீவா நகரத்துக்கு பயணம் செய்யும் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தனி தீர்மானம் கொண்டு வரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானத்தை முன்மொழிகின்றார். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை முறியடிக்க சட்டப்பேரவையில் இன்று தமிழக அரசின் தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிய உள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தை செயற்படுத்த 15,000 கோடி ஆகும் என கணக்கிடப்பட்டிருந்தது. இதற்காக அந்த மாநில அரசு திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை சமீபத்தில் மத்திய நீர் ஆணையத்திடம் தாக்கல் செய்தது. இதன் மீது விரைவாக முடிவு எடுத்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கர்நாடக முதல் மந்திரி டி கே சிவகுமார் பிரதமர் நரேந்திர மோடியிடமும் ஜல்சக்தி துறை மந்திரி சி ஆர் பாட்டீலிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் மேகதாதுவில் அணை கட்டினால் உபரி நீர் கிடைக்காது என தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இருப்பினும் மேகதாதுவில் புதிய அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறி வருகின்றது. இந்நிலையில் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை முறியடிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு தீர்மானம் ஒன்றை கொண்டு வரவுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: நீட் தேர்வு தொடர்பிலான வதந்திகளுக்கு தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது. கடந்த மே மாதம் 3 தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டு நாளை மறுதினம் மீண்டும் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் நீட் மறு தேர்வும் ஒத்தி வைக்கப்படுவதாக வதந்தி பரவியுள்ளது. இதற்கு பதிலளித்த தேசிய தேர்வு முகமை, தேர்வுக்கு தயாராகியுள்ள ஒவ்வொரு மாணவரும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்குவதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. நீட் தேர்வு திட்டமிட்டபடி திட்டவட்டமாக நடைபெறும். சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளையோ அல்லது தேர்வு ஒத்திவைப்பு குறித்த தேவையற்ற செய்திகளையோ பார்த்து மாணவர்கள் ஏமாற வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே முழுமையாக நம்புங்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் திறம்பட கண்காணிப்பதற்காக அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கொடுப்பனவுகளுக்கும் வங்கிகள் மூலம் சிறப்பு பரிவர்த்தனை எண் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அந்த பரிவர்த்தனைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அறிவிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற செக் குடியரசு மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. பாஸ்னியாவுக்கு எதிரான போட்டியில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி ஈட்டியது. இதேவேளை கத்தார் அணியை 6-0 என்ற கோல் கணக்கில் கனடா தோற்கடித்தது. கொலம்பியா உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதேவேளை பனாமாவுக்கு எதிரான போட்டியில் கானா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தம்வசப்படுத்தியது. தொடரில் இன்று நடைபெற்ற மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான போட்டியில் மெக்சிகோ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி ஈட்டியது. டி குழுவில் இன்று ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. குழு சியில் ஸ்காட்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன.
5: உலக
3: சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் $80 கீழ் குறைந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.83% சரிந்து $75.22 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.90% சரிந்து $79.13 உள்ளது. ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு சில மணி நேரங்களிலேயே 12.5 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக 6 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை தாங்கிய சவுதி அரேபிய கொடியுடன் கூடிய 3 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையூடாக கடந்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன.

0: விரிவான செய்திகள். Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தில் இன்று பொதுவாக சீரான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணி வரை சில பகுதிகளுக்கு அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பான சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் முறையே 43, 45, 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமீரகங்களில் 30 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையலாம். நேற்று முக்காடிஸில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
3: Star of the month. Star of the month. Singer SPB. Parand silava, parand silava. Just like that.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:18 ஆகுது அண்ட் இட்ஸ் அ ஃப்ரைடே இல்லையா? இட்ஸ் ஃப்ரைடே டுடே. இட்ஸ் அ நைஸ் அண்ட் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே மார்னிங். வீக்கெண்ட் வந்தாச்சு. அப்புறம் என்ன பிளான் உங்களுக்கு வீக்கெண்டுக்கு? நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் இந்த வாரம் வந்து எப்படி போச்சு அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, இட்ஸ் அ நைஸ் இட் வாஸ் அ நைஸ் வீக், குட் வீக் அப்படின்லாம் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். எனிவே இந்த வாரமும் முடிய போகுது, அடுத்த ஒரு வாரத்தில் வந்து இந்த மாதமும் முடிய போகுது. என்னெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதத்துக்கு பண்ணணும்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் பண்ணி முடிங்க சட்டு விட்டுன்னு. லெட் மீ ரிமைண்ட் யூ, June 19 ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, எனவே பேக் டு பேக் ரெண்டு பார்க்கல, தூள் அதுக்கப்புறம் திருப்பாச்சி படங்கள் இதெல்லாம் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்டை பார்த்தீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: தங்கத்தோட விலை வந்து நேற்றுக்கு ஏறுற மாதிரி இருந்தது. நேற்று முந்தானத்துலாம் நேற்று காலையில் வந்து முந்தானத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 கிராம் ஜாஸ்தியாக இருந்தது ஒரு கிராமுக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா நல்லாவே கம்மியாகி இருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 502 திரும்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 464 திரும்ஸ் 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
1: UAE update
3: brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: லைக் வி ஆல் நோ, June 21 வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே இல்லையா? ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த யோகா டேயை இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுண்டு நம்ம அமீரகத்திலையும். அண்ட் இந்தியன் எம்பசி அண்ட் கான்சுலேட் இந்த UAE சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் யோகா டேக்காக. அதுக்கு முன்னாடி இல்லை, இந்த வருஷத்துடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இந்த யோகா டே செலிப்ரேஷன்ஸ்க்கு யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிறது, விச் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அஃப்கோர்ஸ், அண்ட் தென் வயசாகும்பொழுது நமக்கு அட்லீஸ்ட் பேசிக் பேர் மினிமம் ஹெல்த்தாவது நல்லா இருக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி சில ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதில் யோகா வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ஸ்டே ஹெல்தி ஹாப்பி ஃபிசிக்கலி மென்டலி இல்லையா? ஸோ அதையொட்டி தான் வந்து இந்த ஒரு தீம் எடுத்திருக்காங்க. தி இந்தியன் எம்பசி இன் அபுதாபி அண்ட் இந்தியன் கான்சுலேட் இன் துபாய் ரெண்டு இவெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம UAE-ல டு மார்க் தி 12th இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஆன் சண்டே 21st June 2026. அண்ட் ரெண்டு மெகா இவெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஐகானிக்கான இடங்களில் நடக்க போகுது. லூவ்ர் அபுதாபி இருக்கு இல்லையா, அங்கே நடக்குது. அண்ட் தென் இங்கே நம்ம துபாயில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துபாய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்ல நடக்க போகுது யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிற இந்த தீம்ல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கே, ஏன்னா காலை நேரத்தில் சன்ரைஸ் ஆகக்கூடிய நேரத்தில் யோகா பண்ணுறதுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இன் கொலாபரேஷன் வித் துபாய் போலீஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்பிரிட் கவுன்சில் ஒரு கலெக்டிவ் யோகா செஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க துபாய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்ல ஃப்ரம் 5:30 AM டு 6:30 AM இந்த சண்டே. அண்ட் இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க, துபாய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வர போகிறாங்க, அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யோகா என்தூசியாஸ்ட் எல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அபுதாபியில் த இந்தியன் எம்பசி ரெசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. இந்த லூவர் அபுதாபியோடைய அந்த பெரிய அந்த டோம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டோம்க்கு கீழே தான் வந்து யோகா எல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. காலையில் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ லூவர் அபுதாபி .ae வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back.

0: உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalum free.
1: டோட்டலா 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event நம்ம ஷார்ஜால coming Sunday June 21st morning 10 am to evening 10 pm Al Hayat Hotel opposite to King Faisal Mosque நடக்க இருக்கு. Call 054-767-3111. Call 054-767-3111.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க, பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல, பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி, ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே, எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
3: இது. உனக்கும் கூட
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: Hi all, this is Naila Usha. ஈ வருன ஜூன் 19ஆம் தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
8: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டாக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான். Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
12: Masala Cafe brought to you by Bima Jewelers Soda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
13: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal Joyalukkas, the world's favorite jeweler.
14: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
15: Just like

0: We'll be back after a short commercial break.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
2: விஜயலட்சுமி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Force Limb, energized by 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

0: இன்ஜின்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
6: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
5: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
6: கூடவே வீக்லி டிரா.
5: உடனே பிக் டிக்கெட்.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
7: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
0: VNCD Global in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCD Global 15 years in UAE anniversary-க்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs price discount. கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalum free.
5: Totala 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event namma Sharjala coming Sunday June 21st morning 10 am to evening 10 pm Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukku. Call 054-767-3111. Call 054-767-3111.
8: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

பெர்சல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து ஒரு பிரேக் அண்ட் பிரேக், அப்புறம் கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்னு சொல்லி வரிசையா உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். இந்த ஒரு புது ஃப்ரேஸ் ஆர் இந்த ஒரு புது வேர்ட் வந்து இங்கே நம்ம டிக்ஷனரியில் ஆட் ஆயிருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அதாவது துபாய் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துபாயினுடைய ஆட்சியாளர் அவர்கள் வந்து துபாய் இட் அப்படின்னு சொல்லி ஒரு புது வேர்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ துபாய் இட் அப்படின்னா DUBAI ஹைஃபன் IT, இது வந்து ஒரு ஹைஃபனேட்டட் வேர்ட்னு வச்சுக்கலாமே. துபாய் இட் அப்படின்னு சொன்னால் லைக் அதுக்கான அர்த்தம் வந்து அவர் தெரிவிக்கிறது, டு துபாய் இட் is to achieve something extraordinary with excellence in record time. It's about turning big ideas into reality, just like Dubai's incredible transformation from desert to global city in a short span. Wonderful, right? So, you just have to Dubai it. You can Dubai it. Don't worry. It's actually quite true. In the word, I think it deserves a special பிளேஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வருஷம் என்னெல்லாமோ வார்த்தைகள் எல்லாம் டிக்ஷனரியில் ஆட் பண்ணும்பொழுது வை நாட் இந்த ஃப்ரேஸை வந்து ஆட் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த ஃப்ரேஸில் வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ துபாய் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு வருது. துபாய்க்கு நேத்தி வந்தவங்களை கேட்டாலும் சரி, இல்லை என்ன மாதிரி வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி வந்தவங்க, ஆர் எனக்கும் முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் வந்து ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்த ஒரு இடமா இருந்த ஒரு பாலைவனத்துக்கு வந்துட்டு இப்போ துபாய் வந்து இப்படி வளர்ந்து நிக்கிறத பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து அவங்களோட சேர்ந்து துபாயும் வளர்ந்துருக்கு, ஆர் துபாயோட சேர்ந்து அவங்களும் வளர்ந்துருப்பாங்க இல்லை. ஸோ ஜஸ்ட் துபாய் எட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சச் எ ஹியூஜ் திங் இல்லை, உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நகரம் நம்மளுடைய துபாய். அந்த துபாயை வந்து பெருமைப்படுத்தும் வகையில் இப்படி ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வி ஹவ் டு ஸ்டார்ட் யூசிங் இட் இல்லை, டோன்ட் வரி யூ கேன் துபாய் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணலாம் மற்றவங்களையும். எனிவே தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்ததான் உங்களுக்கு ஒரு பிரேக் அண்ட் பிரேக், அப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போகிறேன். புது பாட்டு படத்துல இருந்து நேற்று ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த பாட்டும் கேட்டு. இந்த மாதிரி பாட்டுலாம் வந்து திருப்பியும் இந்த புது படங்களில் ரீமிக்ஸ் பண்ணி வரும்பொழுது, ஆர் அந்த பழைய பாடல்களை வந்து திருப்பியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வரும்பொழுது தான் வந்து நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமாம் இல்லை இப்படி ஒரு பாட்டை நம்ம என்ஜாய் பண்ணோம், மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே அந்த பாட்டு உங்களுக்காக பிரேக் அப்புறமா வருது. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல பண்ணுங்க.
4: Hi all, this is Naila Usha. ee verna June 19th thiyathi I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
5: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla June 19 20 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, சஃபாரி மால், ஷார்ஜா.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
12: You are with Kirtana on Mersal Morning. Golden song of the hour. Golden song of the hour.
0: Brought to you by Pride Collection alikkum thannambikaiyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukkas, the world's favorite jeweler.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழக சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கின்றது என்று முதல்வர் கூறினார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்த தனி தீர்மானத்துக்கு விசிக, மதிமுக, தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன.
1: இந்திய செய்திகள்.
2: காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி இன்று 56வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இந்நிலையில் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, அவர் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்திக்கின்றேன் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் பண பரிமாற்றங்களில் தற்போது இலங்கைக்கான மிகப்பெரிய வெளிநாட்டு நிதி அனுப்பும் நாடாக குவைத் உருவெடுத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க, ஆண்டுதோறும் சுமார் 80,000 இலங்கையர்கள் வேலை வாய்ப்பிற்காக குவைத் செல்கின்றனர் என்றும், இது இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக செல்லும் மொத்த எண்ணிக்கையின் சுமார் 30% ஆகும் என்றும் கூறினார். மேலும் 2025 ஆண்டில் குவைத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் இலங்கைக்கு 893 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பணமாக அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழிலாளர் பண பரிமாற்றங்களின் அடிப்படையில் குவைத் இலங்கைக்கு அதிகளவு நிதி அனுப்பும் ஒரே மிகப்பெரிய நாடாக மாறியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தாபா கமீனி எழுத்து மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தனக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுக்கு அளித்த உறுதிமொழியை மதித்து அதற்கு தனது அனுமதியை வழங்கியதாக ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தாபா கமீனி தெரிவித்தார். மேலும் ஈரானிய ஜனாதிபதியும் மற்ற அதிகாரிகளும் ஈரானிய மக்களின் உரிமைகளையும் எதிர்பார்ப்பு படையின் நலன்களையும் பாதுகாப்போம் என்ற உத்தரவாதங்களை தனக்கு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐசிசி உலகக்கோப்பை T20 மகளிருக்கான தொடரில் நேற்று நடைபெற்ற ஸ்காட்லாந்துக்கு எதிரான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 7 விக்கெட் ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 153 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய ஸ்காட்லாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 146 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. ஐசிசி மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்றும் சில போட்டிகள் நடைபெறவுள்ளன. இன்றைய ஆட்டத்தில் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Hey, I-
3: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: இப்பதான் ஒரு வீக்கெண்ட் வைவே வருது இல்லையா? அடுத்து வரக்கூடிய பாட்டு வந்து மாதிரி தான் இருக்க போகுது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட். யா, நல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ற ஒரு சந்தோஷமே தனிதான் இல்லையா? நல்ல ஒரு வாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வீக்கா இருந்ததுக்கு அப்புறமா நம்ம வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணும்பொழுதும் சரி, எப்படிப்பட்ட மூடா இருந்தாலும் வீக்கெண்ட் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டிங்கா இருக்கிற ஒண்ணுதான் சரியா? அதனால எப்பவும் சொல்ற மாதிரி தான், எல்லா ஃப்ரைடேயும் சொல்ற மாதிரி தான், சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்புனீங்கன்னா நீங்க நல்லா ஜாலியா போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா சரியா? பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல வந்து குருல இருந்து மையா மையா அண்ட் தென் ரன்ல இருந்து தேரடி வீதியில் பாட்டு நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் என்ன?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: All right, thangathudey velaiyila vandu maatram enna? ஆஹா, 500 திரம் மார்க்குக்கு கீழே போயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 24 கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் நாவ் 498 திரம்ஸ் 25 ஃபில்ஸாக இருக்குது. அண்ட் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து 461 திரம்ஸ் 50 ஃபில்ஸாக
1: இருக்குது. தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, social media ban illaya? 16 vayasukku kammiya irakkudiya kuzhandhinga, 15 india namba ua la 15 years ku kammiya irukkira kuzhandhingalukku social media payanpaduthuradhukku anumathi kedaiyadhu abingira indha oru adiradiyana arivippu nethiki saayandram pakkam veliyaachu inga nam amiragathila. Munna nethu dhaan nama paathona London adukapram innum oorira naadugal la vandu social media payanpadathakoodadhu குழந்தைங்க அண்டர் 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அதையொட்டி நம்ம யூஏ வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தபடியே வந்து நேத்துக்கே நம்ம யூஏ அறிவிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேச போறோம். எப்படி இது ஒர்க் ஆக போகுது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன, பேரண்ட்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண போறாங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன் டெப்த் பேச போறோம் சரியா? பேசலாம். அண்ட் நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கால் பண்ணி பேசலாம். ஐ வாண்ட் பேரண்ட்ஸ் டு டாக் ரேண்டமா, லைக் நார்மலா இருக்கிற பீப்புளை விட பேரண்ட்ஸோடைய ஒப்பீனியன் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேரண்ட்ஸ் எனக்கு வந்து பேசுறதுக்கு தயாரா இருங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சரியா? அண்ட் இன்னைக்கு மார்னிங் பல இடங்கள்ல டிராபிக் ஸ்லோ டவுன்ஸ் பார்க்க முடியுது, ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் கன்ஜெஷன் கீ ஹைவேஸ்ல அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு அப்டேட்டும் நான் பார்த்தேன். துபாயினுடைய மெயின் ரோட்ஸ்ல இன்னைக்கு காலையில் எஸ்பெஷலி ஷார்ஜா டு துபாய் வரக்கூடிய அந்த ரூட்ல நம்ம பார்த்தோம்னா பயங்கர டிராபிக், ஹெவி டிராபிக் வந்து ஷேக் ஜாயத் ரோடு E11 ஃப்ரம் அல்நாதா டுவர்ட்ஸ் அபுஹேல் பார்த்தா பயங்கர ஸ்லோ மூவிங்கா இருக்கு. அண்ட் தென் ஷேக் ராஷித் ரோ D75ல இருந்து கராமா டுவர்ட்ஸ் பர்துபாய் அந்த டைரக்ஷன்ல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அல்கேல் ரோட் E44ல பார்த்தோம்னா ஹெவி டு மாடரேட் கன்ஜெஷன் பிட்வீன் ராசல் கோர் அண்ட் பிசினஸ் பே அண்ட் ஃபர்தர் ஸ்லோ டவுன்ஸ் வந்து அல்கூஸ் ஏரியால மேப்லயே தெரியுது. ஆல்சோ அல்கூஸ் துபாய் ஹில்ஸ் ஜுமேரா வில்லேஜ் ட்ரையாங்கிள் அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கிற அந்த ஹெசா ஸ்ட்ரீட் அண்ட் 311 சைடில் எல்லாம் டிராஃபிக் நிறைய பில்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 311லையும் இன்றைக்கி காலிலேருந்து மல்டிபிள் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கோம் அந்த சைடில். உம்சகிம் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் ஷார்ஜாலேருந்து துபாய் வரும்பொழுது ஸ்பெஷலி 311ல் முஹேசனா பக்கத்தில் அகேன் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டு மிர்டிஃப் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. அண்ட் மிர்டிஃப்க்கு அப்புறமா கொஞ்சம் எல்லோ கலரில் தெரியுது, யா ஸ்லோ டவுன் வந்து கன்ஜெஷன் வந்து கொஞ்சம் லைட் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்காக மாறி இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 611 தான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு இருக்குது, ஸ்மூதா இருக்கு, பட் ஸ்டில் டிராபிக் ஃப்ரீ அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது சரியா? இதுதான் வந்து பிரசன்ட் டிராபிக் அப்டேட். வேற ஏதாவது அன்யூஷுவல் டிராபிக் இருந்ததுனாலும்

எனக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தலாம் ஆர் ஜஸ்ட் ட்ராப் அ மெசேஜ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய பேஜ்க்கு KIRTHANAக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா? 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: This is Naila Usha. ee verna June 19th diyadi I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde 5th showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
5: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga. Super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla June 19, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 9:30 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எஸ், நேத்திக்கு மத்தியானத்துக்கு மேல வெளியாகின இந்த ஒரு செய்தி அவாய்ட் பண்ணியிருக்கவே முடியாது இல்லையா. நம்ம யூஏயினுடைய சோஷியல் மீடியா பேன் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 15, 15 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்க சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுல இருந்து முற்றிலும் ஒரு பெரிய தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக வந்து ஒரு ரெசல்யூஷனே இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 15 அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க கிரியேட் பண்றதோ சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் ஆர் பயன்படுத்துறதோ, ஆல்ரெடி பேரண்ட்ஸோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை பயன்படுத்துறதோ இது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, இது வந்து தவறான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம யூஏயில் ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெசல்யூஷன் வந்ததுலேருந்து இதையொட்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் யூனோ இதை ஆதரித்து தான் வந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹை டைம் தட் திஸ் வாஸ் ப்ராட். இது வந்து நம்ம யூஏயில் இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமா இங்கே கொண்டு வந்திருக்கிறது பரவாயில்ல, இட்ஸ் பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இந்த ஒரு ரெசல்யூஷனை வரவேற்கிறாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஸோ சோஷியல் மீடியா பேன் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும், இதில் வந்து பேரண்ட்ஸோடைய ரோல் என்ன, கேர் கிவர்ஸோடைய ரோல் என்ன, அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸோடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்றொன்னா நம்ம பார்த்தோம்னா, நம்ம யூஏனுடைய கேபினட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு லேண்ட்மார்க் ரெசல்யூஷனை கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் ஃபார் சோஷியல் மீடியா யூஸ் இங்கே நம்ம அமீரகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ சில்ட்ரன் அண்டர் 15 அவங்க சோஷியல் மீடியாவில் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதோ இல்லை வந்து ஆல்ரெடி பேரண்ட்ஸோடைய அக்கௌண்ட்டையோ அவங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்துறதோ இது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரிக்டான ஆப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறது இதுதான், நாங்கள் இப்படி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது வந்து முழுமை அடையாது, அதனால நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பிளாட்ஃபார்ம் ஐ மீன் இந்த ஒரு ரெசல்யூஷனில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரெசல்யூஷன் வந்து ப்ராட்லி இட் அப்ளைஸ் டு எவ்ரி அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். லைக் உங்களுடைய நேம் அண்ட் டீடைல்ஸ் கொடுத்து உங்கள் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணி, யூனோ பர்சனல் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி, சோஷியலி மற்றவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வழங்கக்கூடிய அத்தனை தளங்களும் வந்து இதற்கு பொருந்தும்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கான்டென்ட் ஷேர் பண்ணக்கூடிய, பப்ளிஷ் பண்ணக்கூடிய, இந்த அல்காரிதம்ஸை பயன்படுத்தி கான்டென்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலும், வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஆர் பெய்டு, எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஏயில் அவைலபிளாக இருக்கு ஆர் யூஏஇ யூசர்ஸ்க்கு டார்கெட் பண்ணுது அப்படின்னாலும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் இந்த ரெசல்யூஷன் பொருந்தும். ஸோ 15 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் அலவுட் கிடையாது இந்த ஒரு ரெசல்யூஷன் மூலமாக, அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது இல்லை பயன்படுத்துறது, பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸோடைய ஃபீச்சர்ஸை பயன்படுத்துறதுலேருந்தும் அவங்கள பார் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன், பப்ளிஷிங் போஸ்ட், கமெண்டிங், ஷேரிங் கான்டென்ட், பப்ளிக் குரூப்ஸ் ஜாயின் பண்ணுறது, சேனல் ஜாயின் பண்ணுறது, லார்ஜ் ஸ்கேல் இன்ட்ராக்டிவ் ஸ்பேசஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரூல்ஸ் படி பார்த்தோன்னா, இஸ் இட் அ கம்ப்ளீட் பேன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நாட் என்டையர்லி. 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜுங்கிறது வந்து ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க சோஷியல் மீடியா யூஸுக்கு. அண்ட் இந்த வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கு, ஃபுல் ப்ரோஹிபிஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதே 15 to 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்குள்ளே அவங்க இருக்காங்கன்னா அவங்களால பயன்படுத்த முடியும், அந்த ஒரு ட்ரான்சிஷனில் இருக்காங்கன்னா பிட்வீன் 15 and 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னா, தே கேன் யூஸ் த பிளாட்ஃபார்ம்ஸ் பட் ஒன்லி அண்டர் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறதையும் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அகைன் டிஜிட்டல் ஹேபிட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும், அண்ட் டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் அடாலசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால்தான். சரி, இந்த 15 and 16 இயர் ஓல்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, எஸ் அவங்க வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பயன்படுத்தலாம் 15 to 16 இயர்ஸ்குள்ள இருக்கிறவங்க, ஆனால் அந்த ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏஜ் அப்ரோப்ரியேட் கான்டென்ட் ஃபில்டர் இருக்கணும், ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் லைக் இன்டராக்ஷன் வித் அன்னோன் யூசர்ஸ் வந்து அவங்க பண்ணக்கூடாது, அதை டிசேபிள் பண்ணணும், எவ்வளவு நேரம் அவங்க பிளாட்ஃபார்ம்ல ஸ்பெண்ட் பண்றாங்க, அப்புறம் பேரண்டல் கண்ட்ரோல் டூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வழங்கப்படணும் சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சேஃபான ஆன்லைன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ முக்கியமான ஒன்று, இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அண்ட் கேர் கிவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும். ஒரு பேரண்ட் வந்து பரவாயில்ல என் குழந்தை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து அதிகமாகலாம் பயன்படுத்த மாட்டாங்க சோஷியல் மீடியாவை, அதனால நான் வந்து என்னுடைய சூப்பர்விஷனில் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், என் குழந்தை வந்து 15 இயர்ஸுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு நினச்சா நோ. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் வந்து ஸ்ட்ரிக்டாக, இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் திஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதையும் வந்து மறுபடியும் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து எக்ஸ்பிளிசிட்லி அவங்க சொல்கிறது என்னன்னா, parental consent shall not constitute a valid exemption from the prohibitions or restrictions set out therein அப்படின்றாங்க. தெளிவா புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் பேரண்ட்ஸ் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கன்சென்ட்டை கொடுத்தாலும் அது ஒரு வேலிட் எக்ஸம்ஷனாக அது கருதப்படாது. இன் அதர் வேர்ட்ஸ், இப்போ ஒரு பேரண்ட் வந்து எஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் பெர்மிஷன் அவங்களுக்கு கிராண்ட் பண்ண முடியாது. பேரண்ட் வந்து எஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு கையில் கொடுத்தாலும் அதுவுமே வந்து ஒரு வயலேஷனாகத்தான் கருதப்படும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் 15 to 16 இயர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட் மற்றபடி அவங்க வந்து தே ஹாவ் டு மேக் ஷோர் தட் குழந்தைங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்காங்க. அண்ட் வந்து ஆக்டிவாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் குழந்தையோடைய பெர்மிட்டட் டிஜிட்டல் ஆக்டிவிட்டி என்ன ஏதுங்கிறத பார்த்து குழந்தைக்கு அப்பப்போ இந்த டிஜிட்டல் பயன்பாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். சேஃப் ஆன்லைன் ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க வந்து குழந்தைங்களுக்கு அப்பப்போ தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஈஸியாக தான் பண்ணிடலாமே, இப்போ டக்குன்னு பேரண்ட்ஸ் இல்லாத சமயத்தில், ஏன்னா எஸ்பெஷலி ரெண்டு பேரண்ட்ஸும் வந்து ஆக்டிவாக அவைலபிளாக இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஃபோன் எடுத்து குழந்தைங்க பயன்படுத்தலாமே பொய்யான ஏஜ் எல்லாம் கொடுத்து அப்படின்னா இல்லை. இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆக போகுதுங்கிற மாதிரியும் இந்த ரெசல்யூஷன் சொல்லுது. அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைமும் கொடுக்க போகிறாங்க. அதுதான், ஏன்னா எடுத்தோடனே ஓவர் நைட்டில் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா முடியாது, இட் வில் டேக் டைம். ஸோ தே ஆர் கிவிங் தட் டைம் அந்த சேஞ்சை வந்து கொண்டு வரதுக்காக. ஸோ எஃபெக்டிவ் அண்ட் ரிலையபிள் ஏஜ் வெரிஃபிகேஷன் மெக்கானிசம்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இப்போ பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம கொடுப்போம், இயர் டேட் ஆஃப் பர்த் நேம் வந்து இதெல்லாம் கொடுப்போம்ல, அப்படி இல்லாமல் வேற மாதிரி டிஜிட்டல் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ஏஐனுடைய சப்போர்ட்டும் அவங்க எடுத்துக்க போகிறாங்க, சச் இஸ் பயோமெட்ரிக் டூல்ஸோ இல்லை வந்து இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் மாதிரி ஏதாவது சம் யூனோ ப்ராப்பராக வந்து இவங்க குழந்தை தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் இவங்க இந்த வயசை சேர்ந்தவங்க தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தி மற்ற மெக்கானிசம்ஸையும் கொண்டு வர போகிறாங்க. அகெயின் திஸ் வில் பி அப்ரூவ்ட் பை த சைல்ட் டிஜிட்டல் சேஃப்டி கவுன்சில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் விச் ஆன்சர்ஸ் ஆர் அதர் குவஸ்டின்ஸ் டூ, இப்போ குழந்தைங்க வந்து சும்மா அவங்களுடைய வயசை பற்றி பொய் சொல்ல முடியுமா, அவங்க இருக்கிற வயசை விட தே ஆர் ஓல்டர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து இட் வில் நாட் பி அக்செப்டட் ஆஸ் அ வேலிட் மெத்தட் ஆஃப் வெரிஃபிகேஷன். அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ சொன்ன மாதிரி இந்த என்ஹென்ஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த என்ஹென்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தே ஹேவ் ஆல்சோ பின் கிவன் தட் டைம், சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்மும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கவனத்தில் கொள்ளணும். 15 to 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கிற குழந்தைங்க கிரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க வந்து கண்காணிக்கணும். அண்ட் தேவையில்லாத கான்டென்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவங்களுக்கு வரக்கூடாது. பேரண்டல் கண்ட்ரோல் டூல்ஸ் வந்து இருக்கணும், அவேர்னஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அகேன் இப்போ சொன்ன மாதிரி இதெல்லாம் ஓவர் நைட்டில் கொண்டு வரக்கூடிய மாற்றம் கிடையாது. மேபி இப்போ பேரண்ட்ஸ்க்குமே வந்து டக்குன்னு குழந்தைங்க சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க கையிலேருந்து உடனே வந்து வாங்குறதுங்கிறது இட் வில் நாட் பி வெரி ஈஸி. ஸோ பேரண்ட்ஸ் வந்து யூ கேன் டேக் யூர் டைம் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணலாம். மீன் வயல் இப்பிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 12 மந்த்ஸ், விச் இஸ் ஒரு 1 இயர் வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியடாக கொடுத்துருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெல்லாம். ஸோ தட் இந்த புது ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஒடவர் டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி ஆத்தென்டிக்காக பண்ண முடியும் அது எல்லாத்துக்கும் வந்து தே வின் கிவன் த டைம். ஸோ டெக்னிக்கல் ரெடினஸ்க்காக அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 1 இயர் டைம் இருக்குது. அண்ட் சைல்டு டிஜிட்டல் சேஃப்டி கவுன்சில் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இதில் மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கீழே தான் இது வரப்போகுது, அவங்க தான் இதெல்லாம் கண்காணிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவராலாக அறிவிச்சிருக்கிறது. இதையும் தாண்டி இன்னும் இன்டெப்தாக சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ரீட் இங்கே இருக்கக்கூடிய ரிலையபிளான நியூஸ் சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரெசல்யூஷனில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2: நைன்டி ஒன்னு போடு 90s நோட்டா.

0: பாட்காஸ்ட் brought to you by Jetor UAE. Jetorோட unbeatable summer offerல buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMIல உங்க brand new SUVக்கு upgrade ஆகுங்க.
1: 311ல கன்ஜஷன் ஜாஸ்தியாக இருக்கு அண்ட் ஒரு கிராஷ் வேற ஆகியிருக்கு ரைட் ஆஃப்டர் நேஷனல் பெயின்ஸ். அதனால கன்ஜஷன் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகியிருக்கு. அந்த வழியாக வரீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். டிரைவ் சேஃப்.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: VNCD Global in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCD Global 15 years in UAE anniversaryக்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 லேக் இல்ல 2 லேக்ஸ் இல்ல, மொத்தம் 15 லேக்ஸ் பிரைஸ் டிஸ்கவுண்ட். கூடவே 15 லேக்ஸ் வர்த் ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ரெண்டலும் ஃப்ரீ.
3: டோட்டலா 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event namma Sharjala coming Sunday June 21st morning 10 am to evening 10 pm Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukke. Call 054-767-3111. Call 054-767-3111.
7: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
8: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
7: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
8: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
9: Hi all, this is Naila Usha. Even June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arakana, and I have the absolute honor of inaugurating it.
10: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il kalandukonga, super parisigalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeyikira thangamana vaipu. Adu mattumilla, June 19th, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattum dhaan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
2: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: BNCD குளோபலின் 15 இயர்ஸ் இன் UAE ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சேல்ஸ் அட் ஷார்ஜா. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம BNCD குளோபல் 15 இயர்ஸ் இன் UAE ஆனிவர்சரிக்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த ஆனிவர்சரி டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalum free.
2: Total ah 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event namma Sharjah coming Sunday June 21st morning 10 AM to evening 10 PM Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukku. Call 054-767-3111, call 054-767-3111.
7: UAE natil Zoho tanadu neenda kala sevaiyai ippodu melum valupaduthi irukkirathu. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
8: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com.
9: Hi all, this is Naila Usha. Even June 19th diyadi, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
10: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணைக்கு எதிரான முதல்வரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முதல்வரின் தனி தீர்மானத்தை திமுக, அதிமுக, விசிக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன. தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், காவிரி விவகாரத்தில் தனி நடுவர் மன்றம் அமைக்க சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்பதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்று தீர்மானம் திருத்தப்பட்டு 4வது பத்தியில் சேர்க்க முன்மொழிவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. அவசர நிலைமையின் தன்மையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் நடைபெறவுள்ள மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வின் முன்னதாக செய்தி பரிமாற்ற செயலியான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. மேலும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் குறைந்த கட்டுப்பாடுகளை மட்டுமே கொண்டவை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வு இந்தியாவின் மிகவும் போட்டி நிறைந்த தேர்வுகளில் ஒன்றாகும். இந்த தேர்வில் ஆண்டுதோறும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் மருத்துவராகும் கனவுடன் பங்கேற்கின்றனர். அனைத்து வாதங்களையும் பரிசீலித்த பிறகு இந்த விவகாரத்தின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட காரணங்கள் போதுமானவை என்று நாங்கள் கருதுகிறோம் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. மேலும் அரசு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றியுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை அரசு புதிய விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி கட்டண செலுத்தல்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய ஒழுங்குமுறைகளின்படி வெளிநாட்டு நாணய வருவாய்களை கையாளும் விதத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்றுமதியாளர்கள் தங்களின் வெளிநாட்டு நாணய வருவாயில் மீதமுள்ள தொகையை அடுத்த மாதத்தின் 10ஆம் தேதிக்குள் இலங்கை ரூபாயாக மாற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை வலுப்படுத்தவும் இறக்குமதிகளுக்கான டாலர் தேவையை ஒழுங்குபடுத்தவும் நாணய சந்தையின் நிலைத்தன்மையை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: பிரிட்டன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை நீக்கியுள்ளது. இருப்பினும் பரந்த பிராந்திய பாதுகாப்பு நிலைமை இன்னும் கணிக்க முடியாததாகவே இருப்பதால் தொடர்ந்தும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பிரிட்டன் பிரஜைகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. சமீப காலமாக பிராந்திய பதற்றங்கள் காரணமாக பயணத்திட்டங்களில் ஏற்பட்ட நிச்சயமற்ற நிலையை எதிர்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிரிட்டன் இடையிலான பயணிகளுக்கு இந்த முடிவு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: பிரிட்டனின் மேக்ஃபீல்டு இடைத்தேர்தலில் ஆண்டி பர்ன்ஹாம் வெற்றி பெற்றுள்ளார். அவர் கியர் ஸ்டார்மர் அவர்களை தொழிற்கட்சியின் தலைமை பதவிக்கு சவால் விடுக்கும் நிலைமையை உருவாக்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 25,000 வாக்குகளை பெற்று ராபர்ட் கேன்யோனை 9,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஆண்டி பர்ன்ஹாம் தோற்கடித்தார். இந்நிலையில் இன்றிரவு ஒரு திருப்பு முனையாக அமையலாம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வெற்றி பிரிட்டன் அரசியலில் முக்கியமான மாற்றத்துக்கான தொடக்கமாகவும் தொழிற்கட்சியின் தலைமை போட்டியை வேகப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது. இந்த போட்டியில் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ஓட்டங்களை பெற்றிருந்தது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பிடுத்த ஆடிய நியூசிலாந்து 391 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்நிலையில் நியூசிலாந்து அணி 169 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது.
0: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho recruit irukumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,140.66 டாலராக உள்ளது. மூன்றாவது வாரமாக தங்கத்தின் விலை தொடர் சரிவை சந்தித்துள்ளது. டாலரின் மதிப்பு தொடர்ந்தும் வலுப்பெற்று வரும் நிலையில் மறுமுனையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அமீரக சந்தையிலும் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. நேற்று 509.25 பில்ஸாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி 496.75 பில்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 11 திரம்ஸ் சரிந்து 460 திரம்ஸாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3,040 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 108,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து 13,570 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
0: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று பொதுவாக

0: சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982.
1: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று பொதுவாக

0: சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982.
1: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று பொதுவாக

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து எப்படி 15 வயசுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து எந்த விதமான சமூக ஊடக கணக்குகளையும் வந்து உருவாக்கவோ பயன்படுத்தவோ கூடாது, முடியாது, அதுக்கு எப்படி இங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வெல்கமிங் மூவ் ஆகத்தான் பார்க்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட் நோ, யாராவது பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா, வாட் யூ திங்க் அபவுட் திஸ், ஒருத்தர் ரெண்டு பேர் உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். 800-8940 இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஹவு ஹாப்பி ஆர் யூ, ஆர் இந்த செய்தி வந்து இங்கே நம்ம அமீரகத்தில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு செய்தி நேற்றுக்கு நீங்கள் கேள்விப்பட்டப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க, அப்பா அடி அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் அ பேரண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தோணியிருக்கும்ல, பசங்க வந்து சோஷியல் மீடியாவை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆர் உங்கள் வீட்டில் வந்து பசங்க அப்படி பயன்படுத்தலைனாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆர் உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைங்க சோஷியல் மீடியா பயன்படுத்துறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்களா இருக்கும். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ், இதை வந்து நான் அப்பவே உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 800-8940 கால் பண்ணி டக்குன்னு குவிக்கா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஹலோ, குட் மார்னிங்.
1: வெரி குட் மார்னிங் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: சந்தோஷமா உங்களுக்கு இந்த செய்தி
1: கேள்விப்பட்டேனே? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி நான் வந்து ப்ரொஃபசர், ஒய்ஃப் அதே ஃபீல்டு தான். எனக்கு பாப்பா வந்து டீனேஜர், வந்து அவ டீனேஜர்ல தான் இருக்கா, எனக்கு 14 இருக்கா. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நான் வந்து ரவுட்டர், ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரவுட்டர் வச்சு நான் கான்ஃபிகர் பண்ணி தான் இப்ப நான் மானிட்டர் பண்ணிட்டேன் எல்லாமே. பேரண்டியல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் மானிட்டர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா அது ரொம்ப பெயினா இருக்கு, ஆக்சுவலா
0: கஷ்டம் தான் இல்லையா?
1: அதாவது குழந்தைகளை நீங்க அவங்கள இப்ப நம்ம ஏதாவது பண்ணா அவங்கள நம்ம அவங்களை நம்ப மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடக்கூடாது. நம்ம வந்து பயத்துல பண்றோம். பட் ஆனா இது வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிசியா வர்றப்பங்க, அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி இது அப்பா அம்மா எல்லாம் எதுவும் பண்ணல, நம்மளுக்கு நார்மலா இருக்கும், நம்ம ஃப்ரீடம் இருக்கு. ஆனா வந்து இது நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், இந்த

0: உள்ள பாலிசிஸ்க்கு நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம போயிடணும் அப்படின்னு ஒரு ரிலீஃப். நம்ம வந்து நம்ம ஆனஸ்டா சொல்லணும்னா டீனேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது பண்ணா நம்மளை வந்து ஒரு மாதிரி வில்லன் ஏஜ் அப்படிதான்.
1: கண்டிப்பா நம்மளும் அதெல்லாம் தாண்டிதானே வந்திருக்கோம்.
0: எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க கிட்ஸ் எல்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர நிஜமாலுமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து இந்தியால கண்டிப்பா
1: பண்ணணும்
0: இந்தியால கண்டிப்பா பண்ணும். பட் இது நல்லமும்.
1: ஓகே, உங்க டாட்டர் கிட்ட சொன்னீங்களா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இதுக்கு?
0: சொல்லல, உன்ன சொல்லவே இல்ல.
1: ஓகே, எப்ப ஓபன் பண்ண போறீங்க? முடியாது. அப்படிங்கறதே குவைட் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இல்லை இவங்க அதுவும் இவங்க சொல்கிற அந்த 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா ஃபோன்லாம் வந்து ப்ராப்பராக இந்த சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஒரு பக்குவம் ஒன்று வர்றது வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வரும். அண்ட் அப்படி இருந்துமே அடல்ட்ஸே நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பல பிரச்சனைகளில் வந்து சிக்கி தவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கும்பொழுது ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு யூனோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் வந்து வளர்ந்துருக்காது. ஸோ அந்த ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இல்லாத வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா பயன்படுத்தி அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகி இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து அதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இதுதான், சில்ட்ரன் ஆர் லூசிங் தியர் ஸ்லீப், சரியான ஒரு உறக்கம் இல்லை, அவங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல, படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியல. இது வந்து பெரிய ப்ராப்ளமா சேலஞ்சா எங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த மூவ் கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி ரியலி ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு மூவா தான் இருக்கு. ஒரு வெல்கம் மூவா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப், லைக் டாக்டர் டாக்டர்ஸ் ஐ மீன் டாக்டர்ஸ் எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. இன்னும் ஒருத்தர் கால் பண்றாங்க என்னன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, டிராப் ஆயிடுச்சு கால். எனிவே பார்ப்போம், ஆஃபரில் ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணி என்ன ஏதுங்கிறது கேட்போம். அண்ட் ரைட் நோ உங்களுக்காக பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் மெட்ராஸ் படத்திலிருந்தும் செவன் அப் ஸ்டுடியோவோட ஒரு சாத பாட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4.
1: Hi all, this is Naila Usha. Even June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arakana, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha would and Nishka Momentous Jewelry in Grand Launch in Kalandukonga, Super Parisigalai Jayinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones Jaykira Tangamana Viper. Adamatamilla, June 19th, 20th, 21st Thidigalil, Pink Tag Jewelry 0% making charges Matunda. Nishka Momentous Jewelry. Safari Mall, Sharjah.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special. 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental. Peringa. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. Enjoy பண்ணுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம ஷார்ஜாவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோட்வேஸில் எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா இந்த புது டனல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் பேக். இந்த ஐகானிக் அல் டவுன் ரவுண்ட் அபவுட்டை வந்து டிமாலிஷ் பண்ணிவிட்டு ரீபில்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் வந்தது இல்லையா. அதை ஒட்டி வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி டெம்பரரி டிராஃபிக் டைவர்ஷன்ஸை இப்போ வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அமலுக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இம்ரான் பின் தரியாம் அண்ட் அஹமத் பின் ஹதீத் ரவுண்ட் அபவுட்ஸில் ஃப்ரம் சண்டே. ஏன்னா இப்போ அங்கே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு ரவுண்ட் அபவுட்டையுமே வந்து சிக்னல் கண்ட்ரோல்டு இன்டர்செக்ஷன்ஸாக கொண்டு வர போறாங்களா. அகைன் ஷார்ஜாக்குள்ளேயே வந்து நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இன் பைப் லைன். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு டைவர்ஷன் இருக்க போது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதையொட்டி டிராஃபிக் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட் ரூட்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல இந்த ஆல்டர்னேட் ரூட்ஸ் எப்படி இருக்க போது, நீங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு ரவுண்ட் அபவுட்ஸுமே செவரல் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் லைக் யூனோ அல்யாஷ், அதுக்கப்புறம் அல்ஃபலா, அல் ரீஃபா, அல் முரக்கபாத், அல் ஃபவுஸ், அல் ஸ்வேஹாட், இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால இப்போ அங்கே அந்த ரெண்டு ரவுண்ட் அபவுட்லையுமே வந்து வேலைகள்லாம் நடக்கக்கூடிய அந்த காரணத்தினால புது டைரெக்ஷனல் சைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, டைவர்ஷன் எடுக்க வேண்டிய ரூட்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணி டெசிக்னேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில். அதனால மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த அசௌகரியத்துக்கு வந்து அவங்க
0: வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: என்ன தெரியுமா,
1: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
2: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷம்.
1: என்ன
3: வாழ்க்கை?
4: எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 Zoho அழைக்கவும்.
6: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
7: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
6: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
8: Hi all, this is Naila Usha. Even June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arakana, and I have the absolute honor of inaugurating it.
9: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il kalandukonga, super parisigalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeyikira thangamana vaippu. Adu mattumilla, June 19th, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
10: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
11: 25 billion திரம்ஸ் நிச்சய பரிசு.
10: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 million திரம்ஸ்.
11: கூடவே வீக்லி டிரா.
10: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
12: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
13: செழித்தையும் தமிழே ஒளிய

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கொஞ்சம் ஏகபோகமா இருந்தது. டிராபிக் கொஞ்ச நேரம் முன்னாடி எங்கெல்லாம் வந்து கிராஷஸ் அப்படின்லாம் சொல்லி, ஆனா இப்ப வந்து 311 பார்த்தோம்னா அபாடி பரவாயில்லங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 இருந்துதான் லேசா ஒரு ஸ்லோ மூவிங் டிராபிக் நம்மளால பார்க்க முடியுது. இந்த கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முகேஷ்னா ஏரியா அங்கிருந்து தான் வந்து கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கு. அதுவும் கன்ஜெஷன் வந்து ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு தான் இருக்கு, அப்புறம் ஸ்லோ மூவிங் டிராபிக்கா தான் இருக்கு, அதனால தட் இஸ் குட். இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஆஹா 611 காத்து வாங்குது, பரவாயில்ல. 611 வந்து இருந்த டிராபிக் கன்ஜெஷன் எல்லாம் போயிடுச்சு. அதே தவிர்த்து இங்க நம்ம துபாய் சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா இந்த டவுன் டவுன் சைடில் அந்த ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட் அங்கே புர்ஜ் கலிஃபா புலிவார்டு அங்கங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கன்ஜெஷன் இருக்கு. அண்ட் ராசல்கோர் ரோட்ல வந்து வழக்கம் போல் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அல்கூஸ் ஏரியாவில் இன்டர்னல் ரோட்ஸ்ல, பர்ஷா சைடில் இன்டர்னல் ரோட்ஸ்ல, அப்புறம் வந்து E44 வந்து ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது, அல்கேல வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு, இந்த துபாய் ஸ்கூல்ஸ் அல் பர்ஷா பக்கத்தில். அவ்வளோதான், மற்றபடி வந்து டிராஃபிக் இஸ் ஆக்சுவலி குவைட் ஓகே, பேரபிளாக தான் இருக்கு. அதனால தாராளமாக ஜாலியாக பாட்டு கேட்டுட்டே ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம்.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: அவ்வளோதான், வீக்கெண்ட் வந்து விட்டது, வெள்ளிக்கிழமை ஆயாச்சு, 10:48 ஆயிடுச்சு. நானும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கொடுத்துட்டு மனஸ்துட்டமெட்டில் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டுருக்கேன். 800-8940 கால் பண்ணி என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கேட்கலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
2: எப்படி இருக்கீங்க?
0: ஹாய், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: குமார், ராசு கைமா, ஹரிணி அப்பா.
0: வணக்கம் வணக்கம் ராசு, நல்லா இருக்கேங்க. வீட்டில் எல்லாரும் நலமா?
2: நலம் நலம்.
0: சூப்பர்
2: இருக்காங்க.
0: All good. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு இந்த அந்திமலை பொழிகிறது இருக்குல்ல,
0: ஆமா
2: அந்த பாட்டு வேணும்.
0: அந்திமழை பொழிகிறது, பொழிஞ்சா நல்லா தான் இருக்கும் இல்லையா? இன்னும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு மழையொட்டி வந்த செய்திகள்ல இந்த வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்போம், வீக்கெண்ட் வீக்கெண்ட் மழை பெய்யுது, ஆனா எங்கேயோ பெய்யுது, இந்த பக்கம் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால இப்பொழுதைக்கு இந்த சூட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஜிலு ஜிலுன்னு பாட்டெல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூலாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுற மக்களை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், நெகட்டிவான சிந்தனைகளை வந்து நம்ம தள்ளி வச்சிடலாம், அப்படி இருக்கிற பீப்புளோட இன்ட்ராக்ஷனை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்படிலாம் வந்து பண்ணுறதுனால மென்டல் பீஸ் நமக்கு கிடைக்கும். நல்ல ஜில்லுன்னு தண்ணி குடிங்க அப்பப்போ, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்கள், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மேபி கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா, தட்ஸ் ஆல். ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். மறுபடியும் வந்து திங்கட்கிழமை காலை 7 உங்ககிட்ட வந்து நான் பேசுவேனா. அடுத்துதான் நம்ம மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வழக்கம் போல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்னுடைய மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தவிர்த்து வீட்லயோ இல்லை வந்து நீங்க வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்பொழுதோ எங்கிருந்து வேணும்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். சரியா, ஆண்ட்ராய்டு ஆர் ஐபோன் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் எல்லாத்துலேயும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, எங்களோட கனெக்டடா இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க வீக்கெண்ட. சரியா, டாடா.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தாவேகா அரசு வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி செயல்படாமல் இருக்கக்கூடாது என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தை மீண்டும் வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்து தாவேகா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையை படித்து பார்த்தேன். வெள்ளை அறிக்கையில் பெரிதாக ஆச்சரியப்படும் அளவுக்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் மாநில நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு ஆவணமாகவே இது உள்ளது என்று அவர் கூறினார். மேலும் தமிழகத்தின் முக்கிய நிதி குறியீடுகளை பிற தொழில்மயமான மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழகத்தின் தற்போதைய நிலையை தெளிவாக கூறியிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள சட்டப்பேரவையில் இன்று 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் முதலமைச்சர் வி டி சதீசன் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார். மக்களுக்கு அதிக பொருளாதார சுமையை வழங்காத நிதிநிலை அறிக்கை இதுவென்று கூறப்படுகின்றது. பகுடி வதைக்கு எதிரான சட்டம், பெண்களுக்கு இசைவான பல்கலைக்கழகங்கள், மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜென்சி தலைமுறைக்கு ஸ்டார்ட் அப் வசதிகளை வழங்க 50 கோடி ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை வணிக வங்கிகளில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு உயர்வு கண்டுள்ளது. விற்பனை விகிதம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் விற்பனை விகிதம் 329.25% சதத்தில் இருந்து 329 ரூபாயாக குறைந்தது. அதேபோன்று விற்பனை விலை 339 ரூபாயில் இருந்து 339.25% குறைந்துள்ளது. நட்சத்திர கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி அவரது தந்தையின் உடல் நிலையில் குறித்து பரவி வரும் வதந்திகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். மனிதநேயம் காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மெஸ்ஸியின் தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி அடையாளம் வெளியிடப்படாத ஒரு நோய்க்காக மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜார்ஜ் தற்போது நல்ல உடல்நிலையை கொண்டுள்ளார் என்று அக்குடும்பம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 68 வயதான ஜார்ஜ் மெஸ்ஸி எந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அந்த அறிக்கையில் குறிப்பிடவில்லை. அவர் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார், சிகிச்சை பெற்று வருகின்றார் மற்றும் அவரது தற்போதைய நிலைக்குள் நல்ல முன்னேற்றம் காணப்படுகின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. ஃபுஜேராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

டே கெனடா, இவ்வளோ பெரிய டீம் ஆடா நீயே, தூங்கி எழுந்து பார்த்தா ஆறு கோல் அடிச்சு வச்சிருக்க. ஆஹா, உனக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்கு பாரு, செவன்ஜீரா சொல்ற மாதிரி என் பயிருக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்கு பாரு. கெனடா ஆறு கோலுங்க, எங்க நீங்க பார்க்கலையா? பார்க்கலாமே வாருங்க. அதையும் தாண்டி ஒரு குழந்தை ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சு கேப் இல்லாம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சின்ன வயசுல ஆங்ஸைட்டியை கொடுத்து, அதாவது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட வயசான காலத்துல கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. பட் இப்போ இந்த ஒரு ரூல் வந்திருக்கிறதுனால இது கணிசமாக குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ குழந்தைங்க கையில் நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா அதாவது பிளான் பண்ணி கொடுங்க, அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் நம்ம மென்டல் ஹெல்த் யூஸ். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜென்ரேஷன் ஆசின்னா நான் என்னை மட்டும் வச்சு சொல்லிக்கிறேன் சரியா, இந்த 90s ரெண்டாயிரத்துக்குள்ளே பிறந்தவங்க. ஓகே, நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 8th, 9th, 10th படிக்கிற வரைக்கும் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான், அதுவும் சில பேர் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். என் வீட்டெல்லாம் 8th தான் ஒரு ஃபோன் வாங்கினாங்க. அதுலேயே எப்படின்னா 59 seconds எங்கள் அப்பா என்னை கட் பண்ண சொல்லுவார். ஏன்னா ஒரு நிமிஷம் தாண்டி போனால் அது 2 நிமிஷத்துக்குள்ளே போயிருமா, ஏ 1 நிமிஷம் 1 செகண்டாக பேசுவேன், 59 seconds பேச அப்படிப்பாரு. ஸோ அந்த மாதிரி லேண்ட்லைன் ஃபோன் தான் சுற்றிட்டு இருப்போம். இந்த சந்தானம் SMS படத்தில் இருக்கிற மாதிரி லேண்ட்லைன் ஃபோனை சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு காலத்தெல்லாம் தாண்டி அப்படி இப்படி வந்ததுனால நமக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது பயங்கர கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ சின்ன வயசுலேயே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதால ஸ்க்ரீன் டைம் ஸ்டார்ட்ஸ் ஏர்லி. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். டிவி இடியட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது சொல்லுவோம். நம்ம ஜென்ரேஷனில் டிவி திட்டிகிட்டு இருந்தோம், இப்போ ஃபோனை திட்டிகிட்டு இருக்கோம், தட்ஸ் இட். பட் நம்ம தான் என்ன இருந்தாலும் அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை டாக்டர்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் ஹேபிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுறது மூலமாக சோஷியலைசிங்கும் இம்ப்ரூவ் ஆகும், அதே நேரத்தில் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3900 தொட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சரியான கம்மியா இருக்கு கோல்ட் ரேட். ஸோ இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referend earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store. 9 dirhams koranju pochunga net night compare pannumbodhu 24 carat 500 vandiruchu 500.50, 22 carat 463.50, 21 carat thangam 444.25 and 18 carat thangam 380.75. குறைஞ்சிக்கிட்டே வருது, இல்ல நம்மளும் பேராசைப்பட்டு ஒரேடியா குறையும் குறையும் நினைக்கும் போது டக்குன்னு ஏறி போயிருது. இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referend earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: எல்லாருக்கும்
2: ரொம்ப அழகான gift தான் அது.
3: உனக்கும் கூட.
4: உங்க vacation shopping க்கு Bima Jewellers. Bima, where with pride.
5: Hi all, this is Naila Usha. ஈ வேர்ன ஜூன் 19ஆம் தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewellers இன்டே அஞ்சாமத்தே ஷோரூமின்டே லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
6: Naila Usha உட Nishka Momentous Jewellery இன் grand launch-இல் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டாக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உலகமே இப்ப காமனா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? வி மிஸ் கத்தார் வேர்ல்ட் கப். அதான் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, ஆனா இப்ப வேர்ல்டு கப் யூஎஸ்ஏக்கு போனதுக்கு அப்புறமா தான் வேர்ல்டு கப்போட அருமை என்னங்கிறது பல பேருக்கு தெரியுது. பிரைமரி ரீசன் பீயிங் டைம் கன்ஸ்ட்ரெயின். காலையில 3 மணி, 4 மணி, 6 மணி மேட்ச், யார் பார்ப்போம்? யூரோப்பியன்ஸ்க்கே அது மிட் நைட்டா இருக்குன்னா பாத்துங்க. யூஸ்வலா இந்தியன்ஸோ அண்ட் கல்ஃப்ல இருக்கிறவங்களும் தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்கு தவியோ தவின்னு தவிப்பாங்க. பிரீமியர் லீக் மேட்ச்லாம் நைட் நான் உட்காந்து பார்க்கும்போது 12 மணி, 11 மணி நடக்கும், எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, டிவியில் பார்க்க முடியாது, ஃபோனில் ஹெட்செட் போட்டு கத்த முடியாது, ஏதாவது ஒரு கோல் போட்டாங்கன்னா எப்படி கத்திக்கிட்டு இருப்பேன் நான், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டைம் கன்ஸ்ட்ரெயின்ல மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருக்குது. இந்த டே மேட்சஸ்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பிரைட்டாக ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நைட் மேட்சஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒன்றா. அதை தாண்டி ப்ரைசிங், ப்ரைசிங் இஸ் அன்பிலீவபிள். யூஎஸ்ஏல ஒரு மேட்சோட ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ் இஸ் மோர் தென் $1,000 ஆ, ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸு. அதாவது ஒரு டீசெண்டான ரோலை நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்னாலே $1,000 மேலே நீங்கள் பே பண்ணணும், விச் இஸ் 4,000 dirhams கிட்ட ஒரு மேட்சுக்குங்க. அதில் நோ ஃபுட், நத்திங் டூயிங். இங்கே வந்து கேபு, மெட்ரோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் விலையும் ஏற்றி வச்சுருக்காங்களாம். நீங்கள் ஸ்டேடியம் போகணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், வீசா, இங்கேருந்து போயிட்டு வர காசு, இங்கேருந்து போயிட்டு வர காசு அதிகமாக இருக்கும், ஏன்னா இப்போ டிமாண்ட் இருக்குது, எல்லா ஃப்ளைட்டும் ஃபுல். அது அதை தாண்டி ஃபுட்டு, உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் இஸ் பேர் மினிமம், ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் $10, 40 dirhams. ஐயோ என்னங்க இது, இப்படி இருந்தால் இப்படிங்க அது. ஹோட்டல்லாம் போய் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் போய் தங்கணும் அப்படின்னா மினிமம் 150 to 200 dollars நீங்கள் கொடுக்கணும். அன்பிலீவபிள் வேர்ல்டு கப் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நிறைய பேர்கிட்ட காசு இருக்கும், அந்த காசு இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக போயிட்டு வராங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் டிவியில் ஜாலியாக வீட்டில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதேமாரி நீங்கள் யூஎஸ் போயிருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருங்க. ஸோ அடுத்த வேர்ல்டு கப்புக்கு எனக்கும் சேர்த்து கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டேடியமில் உட்காரும் போதே வேணா சொல்லுங்கள், தனி பாட்டில் போய் வாங்கிட்டு வந்து உங்கள் இடத்துலேயே கொடுக்குறேன். சே இப்படி இறங்க வச்சிட்டாங்களே நம்மளை. சரி ஓகே ரைட்டு, இப்போ ஜெயங்கொண்டாத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, ஜெயங்கொண்டங்கிறது ஊரா, சரி ஜெயங்கொண்டான்லேருந்து பாட்டு வருது.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Ne kana 91 pode.
0: Edhu
2: 90s not out.
3: 90s not out.
4: Hey, dawa kutti kutti odde ka kutti. Ai, dupo thara. Ai, dupo thara.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: Hi all, this is Naila Usha. இவேர்ன June 19th, I am coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the அஞ்சாமத்த ஷோரூம் இன்ட லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 pound கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, June 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஆன் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: வெற்றிகரமாக ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நானும் வந்திருக்கேன். பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். ஏன்னா தலைமை விஜய் ஆண்டனி படம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாத்துருவோம். வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க? தாவோத்.
1: நல்லா
0: இருக்கேன். நேற்று தானே உங்களுக்கு பாட்டு கொடுத்தேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு கிடையாது. ஓகேவா? ஹலோ, மூணு நாளா பேசுறீங்களா? அதுவே எனக்கு தெரியலையா? ஐயோ, வர வர டிராக்கிங்ல ரொம்ப வீக்கா இருக்கிற அவரே வந்து கலாச்சிட்டு போயிட்டாரு. மூணு நாள் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வழக்கம் வேற எது பேசுறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரு?
1: என் பேர் புகாரி ப்ரோ.
0: புகாரி? நிஜமாவே உங்க பேர் புகாரி?
1: ஆமா ப்ரோ.
0: ஏ, நல்ல பேரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சரி, என்ன பாட்டு வேணும் புகாரிக்கு?
1: எனக்கு வந்துட்டு நம்ம அசுரன் மூவில இருந்து கொல்லாத பூமி.
0: ஆக்சுவலா நான் போடுறேன், பட் எனக்கு உங்க குரல் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே. உங்க ஃப்ரெண்டு பேர் ஏதாவது சொல்லி பேசுறீங்களா?
1: இல்ல இல்ல
0: இல்லையா? நிஜமாவே தானா? சாரி சாரி,
1: ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றவங்க.
0: அப்படியா? இல்ல இல்ல, நிறைய பேர் குரல் உங்க குரல் மாதிரி இருக்குமா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். தேங்க்யூ மிஸ்டர் புகாரி. பை, ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, இதற்காக இந்த பாட்டை நான் குடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு மேல பேசுறேன். பட் இருந்தாலும் புகாரி, எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. அப்புறமா உங்கள்ட்ட டீல் பண்ணிக்கிற வழக்கு வேற எது பேசுறீங்க?
2: வணக்கம், கிரண் பேசுறேன்.
0: கிரண், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து பிரியாணில இருந்து எடுத்த நெல்.
0: ஓகே கிரண், நான் போடுறேன்.
2: ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ. பை கிரண், ஹேவ் அ நைஸ் டே. 12 o'clock மேல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அன்பு சகோதரர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் மக்களாட்சி மாண்புகளை காத்திடவும் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தாங்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையவும் பொது வாழ்வில் சிறப்புடன் பணியாற்றவும் வாழ்த்துகின்றேன் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கு முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துகின்றேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ஏமாற்றக்கூடாது என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேக அரசு புதிய அறிவிப்புகள் எதனையும் வெளியிடவில்லை என்று அவர் கூறினார். சட்டமன்ற தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக தாவேக இருந்து வருகின்றது என்றும் அவர் விமர்சித்தார். நிதிநிலை சரியில்லை என்று வெள்ளை அறிக்கை மட்டும் வெளியிட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தாவேக்காவை நம்பி வாக்களித்த பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் 3 வயது பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கை சரி செய்து பெண்கள் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேகதாது அணை திட்டம் குறித்து தமிழக முதல்வர் விஜயுடன் பேச தயார் என்று கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். மேகதாட்டு அணை திட்டம் என் இதயத்துக்கு நெருக்கமானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் நெருக்கமானது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி ஆண்டுதோறும் தமிழகத்துக்கு 177 TMC நீரை வழங்க கர்நாடகா தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தால் இரு மாநிலங்களுக்கும் நன்மை ஏற்படும். கன்னடர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் நாமெல்லாம் இந்தியர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். ஜார்க்கண்டில் மின்னல் தாக்கி ஒரே நாளில் 8 பேர் பலியாகினர். 2 பெண்கள் மற்றும் 2 வயது சிறுவன் உட்பட 8 பேர் உயிரிழந்ததாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. வட இந்திய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக இடி மின்னல் விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் திதுவா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு வழங்கிய 1 மில்லியன் யூரோ நிதியில் 12,000 சிறுவர்கள் வரை பயன்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்ட மத்திய மலைநாட்டு மாவட்டங்களான பதுளை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களை இலக்காக கொண்டு செயற்படுத்தப்படுகின்றது. லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்த குடும்பங்கள் கடந்த பல தசாப்தங்களில் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ள பேரழிவுகளுக்கு பிறகு தங்களின் வாழ்க்கையை மரியாதையுடன் மீண்டும் அமைக்க உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சேவ் த சில்ட்ரன் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த பேரழிவு கடந்த பல தசாப்தங்களில் ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் 2.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 100,000+ உயிரிழந்துள்ளதுடன் வாழ்வாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பிலிப்பீன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 78 உயர்வடைந்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி தெற்கு பிலிப்பீன்ஸில் உள்ள சரங்கானி மாகாணத்தில் கடற்கரை அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.8 magnitude இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. 15,00,000 பேர் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டதுடன் 22,000 பேர் வரையில் இன்னும் தற்காலிகமாக முகாம்களில் வசித்து வருகின்றனர். நிலநடுக்கத்தில் சிக்கிய மேலும் 30 பேர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 74,000 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் 13,700 வீடுகள் முற்றாக இடிந்து அழிந்துள்ளன. கூடுதலாக 774 கட்டமைப்பு வசதிகளும் சேதமடைந்துள்ளன.
3: தமிழக செய்திகள்.
2: ஈரான் போர் காரணமாக பிராந்திய விமான போக்குவரத்து பாதிப்புகளினால் விசா காலாவதி அபராதங்களில் இருந்து முன்பு விலக்களிக்கப்பட்டிருந்த நபர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் 30 நாட்கள் அவகாச காலத்தை அறிவித்துள்ளது. இந்த கால அவகாசம் 2026 ஜூன் 10 அன்று தொடங்கி 2026 ஜூலை 9 வரை அமலில் இருக்கும் என அமீரக அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. விசா காலாவதியானவர்கள் தங்களின் சட்டப்பூர்வ நிலையை ஒழுங்குபடுத்தி அமீரகத்தில் தொடர்ந்தும் வாழவும் வேலை செய்யவும் முடியும், அல்லது எந்த அபராதமும் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறவும் முடியும்.
3: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் பொதுவாக இன்று சீரான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: Star of the month.
4: Singer SPB.

0: ஓகே, வி ஆர் பேக் இட் 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டேவை முன்னிட்டு துபாய் அபுதாபியில் சன்ரைஸ் செஷன்ஸ்லாம் இருக்குது. 12th இன்டர்நேஷ்னல் யோகா டே இந்த வார கடைசியில் நடக்கவிருக்கு. ஸோ இதான் வார கடைசி, சண்டே நடக்கவிருக்கு. அதை முன்னிட்டு 21st June துபாய் அண்ட் அபுதாபியில் சில பல ஈவெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அபுதாபியில் இருக்கீங்க அப்படின்னா, இந்தியன் எம்பசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யோகா டேவை முன்னிட்டு நீங்கள் லூவ்ர் அபுதாபிக்கு போயிருங்க. அங்கே காலையில் 8:00 to 9:00 வரைக்கும் ஒரு ஏர்லி மார்னிங் செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லூவ்ர் அபுதாபி ஈவெண்ட்ஸ் பேஜில் ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துபாயில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கவிருக்கு, இது வந்து துபாய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்ல நடக்கவிருக்கு, 5:30 to 6:30 AM June 21st, 2026. ஸோ இந்த யோகா டேவோட தீம் வந்து யோகா ஃபார் ஹெல்த் ஏஜிங். அதனால் நீங்கள் யூஏஇல இருந்துக்கிட்டு யோகா பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுங்கன்னா, இந்த சண்டே நான் சொன்ன ஈவெண்ட்டுகளில் போய் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இப்போ 500 கிட்ட வந்துருச்சு 24 கேரட், 22 கேரட் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இது வாங்குறதுக்கான டைமா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா டைம்லையும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு எதிர்பார்க்காத நேரமாக அப்படியே 2026 எண்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சர்ருன் மேலே போயிருக்கு. நமக்கே தெரியாது, ஏன்னா நீ மேலே போயிட்டே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: 24 karat thangam 500.50 dirhams, 22 karat thangam 463.50, 21 karat thangam 444.25 dirhams, and 18 karat thangam 380.75 dirhams irukku. Idha inikana gold rate friends.
1: Indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: படம் கேம் ஆடுவோமா? எஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு நம்ம மூவி கேமை தொடங்குவோம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசே
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: Hi all, this is Naila Usha. இவேர்ன ஜூன் 19ஆம் தேதி, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இன் தே 5th ஷோரூம் இன் தே லான்ச் நடக்கான, and I have the absolute honor of inaugurating it.
8: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச் கலந்துக்கோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டாக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, இந்த படத்துல வந்து ரெண்டு ஹீரோ, சரியா? ரெண்டு ஹீரோல வந்து ஒருத்தர் அப்பாவி, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாரு. ஸோ அப்பாவியா இருக்கிற ஒருத்தர் வந்து பாவமா இருப்பாரு, உஷாரா இருக்கிற ஒருத்தர் வந்து கொஞ்சம் உக்கரமா இருப்பாரு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரியும், ஐயோ அந்த உஷாரா இருந்தவர் தான் வந்து நல்லவர் போல இருக்கே, நம்ம கூட இருந்தவர் தான் வில்லன் போல் இருக்கே அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் கதை. நான் கொஞ்சம் சுற்றி வளைச்சிதான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நேராக சொன்னால் நீங்கள் அரை செகண்டில் கண்டுபிடிச்சின்னு அடுத்த படத்தை தேடுறதுக்கான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவேன், அதனால தான் இப்படி சொல்லியிருக்கேன். ரெண்டு ஹீரோ ஆனால் ஒரே ஒரு ஹீரோயின், ஓ மை காட், அடுத்த க்ளோ கொடுத்துட்டே. அந்த ரெண்டு ஹீரோவுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு நபர் தான் வில்லன்றது ஒரு ஹீரோக்கு தெரியும், ஆனால் இன்னொரு ஹீரோவுக்கு போக போக அப்படியே கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது தான் தெரியும். இது என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8849 மடங்கு மேலே இது பேசுறீங்க. ஹலோ ஹலோ பாப்பா, சின்ன குழந்தையா, ஸ்கூல் போகிற குழந்தை யாரோ பேசுகிற மாதிரி இருக்கே. அப்படியா, ஒரே சத்தமாக இருக்கே, கேட்குதா? கேட்கல. வணக்கம், யாரைக்கு இது பேசுகிறீங்க? அந்த பாப்பா யாரு அதை கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பரை சொல்லிதில்ல, கால் பண்ணுங்க. ஓகே, பாட்டு வருது, பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். 89.4 FM, அதுக்கு முன்னாடி டிராஃபிக் முடிவுக்குன்னு சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.66 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Okay, so இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் E311 டுவர்ட் சார்ஜாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏர்போர்ட் ரோ D89 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டுவர்ட்ஸ் T1 தாண்டி எப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் E311 ஒரு டைரக்ஷனில், துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதேமாதிரி அலிடியா ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷா, இல்லை அலிடியா ஸ்ட்ரீட்டில் கிடையாது. ஓகே, இட்ஸ் குட் டு கோ தான். மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்கள். ஷார்ஜா ரிங் ரோட்லேருந்து அப்படி நீங்கள் கரெக்டாக யூனிவர்சிட்டி ஸ்ட்ரீட்டில் நுழையும் போது உங்களுக்கு கொஞ்சம் மலையா ஸ்ட்ரீட்டை ஜாயின் ஆகும் தெரியுமா, ஷார்ஜா ரிங் ரோடு, அந்த இடத்துல வந்து ஒரு கிராஷ் போடாயிருக்கு. மற்றபடி பெருசாக டிராஃபிக் இல்லை, குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஓகே, யார் படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க
2: பேசுறீங்க?
0: ஹலோ,
2: முஜீப் ஃப்ரம் துபாய்.
0: முஜீப் ஃப்ரம் துபாய், என்ன
2: படம்?
0: எப்படிங்க, இது விதமா பொறுப்பில்லாமல் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ரெண்டு ஹீரோ பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு பொறுப்பு வந்துட்டு போக, இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கான க்ளூ. ரெண்டு ஹீரோக்கு ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும் படம். எதுக்கு நான் இதுக்கு பாட்டு போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இன்ஸ்டாலேயும் ஒரு வேளை கண்டுபிடிச்சிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க,
3: சரியா? மசாலா கேஃபே ப்ராட் டு யூ பை பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷனில் கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில் 1899 dirhams ஆஃப்.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? போமா. கதை போமா?
3: നിഷ്കാ ജ്വല്ലേഴ്സിന്റെ അഞ്ചാമത്തെ ഷോറൂമിന്റെ ലോഞ്ച് നടക്കുകയാണ്. ഐ ഹാവ് ദി ആബ്സല്യൂട്ട് ഓണർ ഓഫ് ഇനോഗിനേറ്റിംഗ് ഇറ്റ്.
4: നൈല ഉഷയുടെ നിഷ്കാ മൊമെന്റസ് ജ്വല്ലറിയിൻ ഗ്രാൻഡ് ലോഞ്ചിൽ കലന്നുകൊണ്ട് സൂപ്പർ പരിസുകളെ ജയിങ്ക. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
5: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
5: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
6: மற்றும் டிஐபி.

0: செயல்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: தங்கமான வாய்ப்பு. அது மட்டுமில்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
1: ALD Properties இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: லீ வந்து இன்ஸ்டாகிராமில் கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த படம் கிடையாது. ஸோ கலகலப்பு, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, விஐபி. ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு படம் தான் அது. ஆனால் அந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கிறத யாருமே கெஸ்ட் பண்ணல, அதனால் நான் தான் வின்னையே. அவங்க வந்து கலகலப்பு கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, விஐபி கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கேடி பில்லா கில்லாடி ரங்கா தான் சரியான பதில் இருக்கு. ஸோ அதாவது என்ன கதை நான் சொல்லியிருந்தேனே இதுக்கு முன்னாடி, ரெண்டு ஹீரோ இருப்பாங்க, ரெண்டு ஹீரோவுமே வந்து அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, கிளைமேக்ஸில் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே ரெண்டு ஹீரோ வச்சு இன்னொரு படம் இருக்குது, ரெண்டு ஹீரோ வச்சு நிறையா படம் இருக்குது. இப்போ நான் கொடுக்க போகிற படத்துலேயும் ரெண்டு ஹீரோ தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு ஹீரோவும் வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோவுக்கு நடந்த தீமைக்காக அதை பழிவாங்கிற நோக்கத்தில் இன்னொரு ஹீரோ இன்னொரு ஹீரோவாக மாறி வருவார். ஐயோ, 0.1 seconds நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்கள், 800-8940-8 89 40 அப்படிங்கிற நம்பருக்கு. ஒருவேளை ஃபோன் கிடைக்கலன்னா இன்ஸ்டாகிராம் லார்ஜி மதுன்னு இருக்கேன், எம்ஏடிஹெச்யூ, அங்கே வந்து டிஎம் பண்ணுங்க. சரியா, ஒரு மணிக்கு மேலே பேசுவோமா தொடர்ந்து 89.4 தமிழ் FM-ல. இது மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில்தான் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அவையில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வதே சட்டமன்ற மரபு என்று அவர் குறிப்பிட்டார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மேகதாது அணை கட்டப்படுவதை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அதிமுக ஆட்சிக் காலத்திலும் எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை நீ சீர்குலைக்கும் நல்லுறவை சீர்குலைக்கும் நோக்கில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். நீண்ட சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட்ட தமிழக மக்களின் உரிமை, டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம், 20 மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்தார். டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. அவசர நிலைமையின் தன்மையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் நடைபெற உள்ள மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வின் முன்னதாக செய்தி பரிமாற்ற செயலியான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. மேலும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் குறைந்த கட்டுப்பாடுகளை மட்டுமே கொண்டவை என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. அனைத்து வாதங்களையும் பரிசீலித்த பிறகு இந்த விவகாரத்தின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட காரணங்கள் போதுமானவை என்று நாங்கள் கருதுகின்றோம் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. மேலும் அரசு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றியுள்ளது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது.
1: இலங்கை செய்திகள்.
2: யாழ்ப்பாணம் சின்னக்கடை சந்தி பகுதியில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் படத்துக்கு செருப்பு மாலை அணிவித்த பதாகையொன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. 10 அடி உயரமுடைய குறித்த பதாகை வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல் உள்ளிட்ட பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சூழலில் இவ்வாறான பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தமது காரில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அதனை அங்கிருந்து அகற்றி தமது காரில் எடுத்துச் சென்றுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: எதிர்வரும் ஜூன் 21 தேதி சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படவுள்ளது. 12th சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் துபாய் காவல்துறை இணைந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு யோகா நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது. ஆரோக்கியமான வயது முதிர்வு என்ற துணைப்பொருளில் இவ்வருட யோகா தினம் அனுசரிக்கப்படுகின்றது. போலீஸ் ஆபீசர் கிளப் துபாயில் எதிர்வரும் 21 தேதி அதிகாலை 5:30 முதல் 6:30 வரை இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதேவேளை அபுதாபியில் லூவ் அருங்காட்சியகத்தில் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 21 தேதி காலை 8:00 முதல் 9:00 வரை இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லூ அபுதாபி இவெண்ட்ஸ் என்ற பக்கத்தில் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவை பொதுமக்கள் செய்து கொள்ளலாம்.
1: உலக செய்திகள்.
2: அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சுவிட்சர்லாந்து பயணத்தை ரத்து செய்துள்ளார். தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையேயான யுத்தத்தை நிறுத்த 14 அம்சங்கள் அடங்கிய உடன்படிக்கையை செயல்படுத்துவதற்கான மேலதிக பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்ட சந்திப்பை அவர் ரத்து செய்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன் இடைக்கால ஒப்பந்தம் அமல்படுத்தப்படுகின்றது என்பதற்கான தெளிவான அறிகுறிகளை அமெரிக்காவிடம் இருந்து காண வேண்டியுள்ளது என்று ஈரானின் பேச்சுவார்த்தை குழு பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். மேலும் அவர்களின் பிரதிநிதி குழு ஜெனீவா நகரத்துக்கு பயணம் செய்யும் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜே டி வான்ஸ் தனது சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை $80 கீழ் குறைந்துள்ளதுடன் ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகி வருகிறது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.33% உயர்ந்து $76.10 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.11% உயர்ந்து $79.94 உள்ளது. ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு சில மணி நேரங்களிலேயே ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து சீராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 12.5 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் ஜலசந்தியூடாக கடந்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
5: 89.4 அனாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.

0: வெல்கம் பேக் மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே முது பேசிட்டு இருக்கேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, 2032ல நம்ம ஏர்போர்ட் ஜர்னிஸ் எப்படி இருக்கும், டெர்மினல்ஸ், செக் இன் கியூஸ், பேக்ஸ், இதெல்லாமே எப்படி இருக்கும்? 2032ல அல்மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஒரு 14 ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் மல்டி ட்ராக் ட்ரெயினோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பல வித்தியாசமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி செக் இன் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டட் பீப்புள் மூவர் இருக்கும், ரெயில் லிங்க்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதையும் தாண்டி பேகேஜ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேக்ஸ் அண்ட் ஆர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஒரு வாஸ்ட் டெர்மினல் ஜோனை வந்து நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அடுத்து வரக்கூடிய 6-7 வருஷங்களில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்போவே பிரம்மாண்டத்தை தந்துருக்கு நம்ம துபாய் அண்ட் அபுதாபி ஏர்போர்ட்ஸ். அப்படின்னா அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில் இன்னமும் அது அதிபிரம்மாண்டத்தை தருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மதிய நேரத்தோட கோல்ட் ரேட் என்னங்கறத மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிறேன், சரியா?
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: 24 carat thangam vandu 500 dirhams and 50 fils 22 carat thangam vandu neenga evlo theriyuma 463.50 21 carat thangam 444.25 18 carat thangam 380.75 dirhams irukku idha innikana gold rate dated 19th of june 2026
2: indru thangathin vilai
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: தொடர்ந்து பேசுவது மசாலா கேஃபே on 89.4 தமிழ் FM ஸ்டேட்
2: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: Coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamath showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha and Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana wiper. Adumattumilla June 19 20 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall Sharjah.
0: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special. 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental. Peringa. Meet the team on Sunday, 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. Enjoy பண்ணுங்க.

0: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9.68 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
1: ஓகே, நீ வெள்ளிக்கிழமை மதிய நேரம் ப்ரேயர் டைம். ஸோ இப்போ பெருசாக எங்கே டிராஃபிக் இல்லை, பட் எங்கேயாவது மிகப்பெரிய ஒரு கன்ஜெஷனோ இதுவோ ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கால் 800-8940 இந்த நம்பர் கால் பண்ணி எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படி நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே, டிராஃபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
1: Okay, FIFA World Cup la nethu nadandha matches oda summary paakalam, konja neram kalichi naalaki naala nikla nadakapora matches pathi paakalam. Okay va, nethu vandha Canada na konja nerathukku munadi solli indha mari inna 6 goal adichirukinga, Qatar ku rendu red card vera kuduttaanga. Canada 6 Qatar 0. ஸ்விட்சர்லாந்து பாஸ்னியர்ஸுக்கு வேணா 0-0 போயிட்டே இருந்துச்சு. ஸ்விட்சர்லாந்து எப்போ டெட்லாக் பிரேக் பண்ணாங்களோ அதுக்கப்புறமா கோல்ஸ் கேலோர் தான், டக்கு டக்கு டக்குன்னு 3 கோல் வந்துருச்சு. சப்ஸ்டியூட்ஸ் வந்து கட்ட கட்ட கட்டன் கோல் அடிச்சிட்டாங்க ஸ்விஸ்க்கு. அதுக்கப்புறமா பாஸ்னியா ஒரு ரிடம்ஷன் கோல் பண்ணும்போது கடைசி நேரத்தில் ஒரு பெனல்டி கடிச்சு ஸ்விட்சர்லாந்து 4th கோல் அடிச்சிட்டாங்க. செக்கியா 1 சவுத் ஆஃப்ரிக்கா 1 அந்த மேட்ச் நல்லா போச்சு. செக்கியா ஸ்ட்ராங்கான டீமாக தெரிஞ்சாலும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பெனல்டி வின் பண்ணி அழகாக அந்த ஹேண்ட்பாலுக்கான பெனல்ட்டியை கன்வெர்ட் பண்ணி 1-1 அப்படின்னு ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் மெக்சிகோ சவுத் கொரியா வாஸ் ஆல்சோ குட் மேட்ச். நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். லூயிஸ் ரொமோ 50th மினிட்ல ஒரு கோல் அடிக்க மெக்சிகோ அந்த மேட்சை 1-0 அப்படின்னு வின் பண்ணுறாங்க. இதுதான் தற்போதைய ஃபீஃபா வேர்ல்டு கப்பின் நிலவரம். டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குரூப் ஏல இப்போதைக்கு எல்லா டீமும் ரெண்டு மேட்ச் ஆட்டாங்க. மெக்சிகோ 2-2 வின்னு, சவுத் கொரியா 1-1 ஒரு தோல்வி, செக்கியா ஒரு டிரா ஒரு தோல்வி, பாஸ்னியா சாரி சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டிரா ஒரு தோல்வி. ஸோ குரூப் பிலையும் எல்லாரும் ரெண்டு மேட்ச் ஆடிட்டாங்க. கனடா 2 மேட்ச்ல 1-1 ஒரு டிரா, கோல் டிஃபரன்ஸ்னால அவங்க வந்து மேலே இருக்காங்க டாப்ல. ஸ்விஸ் 1-1 ஒரு டிரா, பாஸ்னியா ஹெர்சகோவினா கத்தார் ஒரு டிரா ஒரு லாஸ் எக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி சாரி. ஸோ தொடர்ந்து பேசுவோம் நாளைக்கு நாளா நீங்க நடக்க போற மேட்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.
2: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: Hi all, this is Naila Usha. ஈ வேர் இன் ஜூன் 19ஆம் தேதி ஐ அம் கமிங் டு சீ ஆல் ஆஃப் யூ அட் சஃபாரி மால் ஷார்ஜா. நிஷ்கா ஜுவல்லர்ஸ் இன் அஞ்சாமத்தை ஷோரூம் இன் லான்ச் நடக்கான. And I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha உடன் நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்
1: Chillax song of the hour.

0: ஹாய் ஆல், திஸ் இஸ் நைலா உஷா. இவர் இந்த ஜூன் 19 தேதி ஐ எம் கமிங் டு சீ ஆல் ஆஃப் யூ அட் சஃபாரி மால் ஷார்ஜா. நிஷ்கா ஜுவல்லர்ஸின்റே 5th ஷோரூமின்ட லான்ச் நடக்கான, and I have the absolute honor of inaugurating it.
1: நைலா உஷாவுடன் நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரியின் கிராண்ட் லான்ச்சில் கலந்துகோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 pound கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
2: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சியில்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
3: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ.
4: மற்றும் டிஐபி
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பாரதியமது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ்FM-ல இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் எடுத்து உங்களுக்காக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கு இந்த வாரத்தில், என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று நடந்து முடிஞ்ச மேட்சஸ் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. ஃபன்னியாஸின் நல்லா போச்சு, நிறைய கோல்ஸ்லாம் வந்துச்சு. இந்த வாரம் நடக்கவிருக்கக்கூடிய மேட்சஸ், முக்கியமான மேட்சஸ், இம்பார்ட்டண்டான மேட்சஸ். இன்னைக்கு ஸ்காட்லாண் மணிக்கு, இரவு 9 மணிக்கு நாளைக்கு நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸ்வீடன், இதுதான் நாளைக்கான ஃபிக்சர்ஸ். அப்படியே சண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனி அண்ட் ஐவரி கோஸ்ட் ஆடுறாங்க 12 AM, ஏக்வடர் கொரசாவ் 4 AM, துனிஷியா ஜப்பான் 8 AM, ஸ்பெயின் சவுதி அரேபியா 8 PM ஆன் சண்டே 21st June, அண்ட் பெல்ஜியம் இரான் 11 PM 21st June. இதுதான் ஃபிக்ஸ்டர்ஸ். அப்படியே மண்டேக்கு வருவோம். உருகுவே கபோவர் டே, சரியான மேட்ச். கபோவர் டேக்கு மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உலகத்துக்கே. நியூசிலாண்ட், இஜிப்த், அர்ஜென்டினா, ஆஸ்திரியா, இதுதான் மண்டே வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டர்ஸ். ஸோ இதில் ரெண்டு ஸ்டார் ஸ்டட்டட் டீம்ஸ் மோதுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஏன்னா அதான் ஃபுட்பால், ஜாலியாக இருக்கும். யார் எப்போ ஜெயிப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ எனிவேஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 FM சமூக இதில் பக்கங்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம், இல்ல நாளைக்கு சாட்டர்டே, நான் மண்டே சந்திப்போம். டேக் கேர், பை பை, ஹாப்பி.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ், அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.4.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு இடதுசாரிகளின் ஆதரவு மிகச்சரியானது என்று பே சண்முகம் பதிலளித்துள்ளார். அரசியல் சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனத்திற்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சரியான அரசியல் நிலைப்பாட்டையே மேற்கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். எனவே தாவிகாவை ஆதரிப்பது என்ற இடதுசாரி கட்சிகளின் முடிவு மிகச்சரியானது. இதில் திமுகவினர் கோபம் கொள்வதில் எந்த அடிப்படையும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் நலனை மாநில அரசு பாதுகாக்கும் என்று அம்மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்தார். மைசூரில் இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பிரியங்க் கார்கே, தமிழக அரசு தாங்கள் விரும்பும் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது. அவர்கள் என்ன தீர்மானம் நிறைவேற்றுகின்றார்கள் என்பது எங்கள் விடயமல்ல. ஒவ்வொரு மாநிலமும் அதன் மக்களின் நலன்களுக்காகவே பணியாற்றுவது இயல்பானது. தமிழக அரசு தமிழக மக்களின் நலன்களுக்காக பணியாற்றுகின்றது. நாங்கள் கர்நாடக மக்களின் நலன்களுக்காக பணியாற்றுகின்றோம். இதில் எந்த தவறும் இல்லை என்று கார்கே தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய வர்த்தமானி அறிவித்தலின் நோக்கம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது அல்ல என்று இலங்கையின் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த் தெரிவித்தார். விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ள அவர், இறக்குமதிக்கான கொடுப்பனவுகளை முறையாக ஆய்வு செய்து வெளிநாட்டு செலாவணி தேவையின்றி நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதே இதன் நோக்கம் என்று வலியுறுத்தினார். சில தரப்பினர் போலி நிறுவனங்களை பதிவு செய்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செயன்முறை போர்வையில் வெளிநாட்டு செலாவணியை நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளமை அண்மையில் பாராளுமன்றத்தில் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
1: அமீரக செய்திகள்.
2: பிலிப்பீன்ஸின் சராங்கானி மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தனது மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்தும் வழங்கி வருகிறது. அவசர மனிதாபிமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமீரக குழு பிலிப்பீன்ஸில் உள்ள தனது தூதுவர் முகமது ஒபைத் சாலிம் அல் கதாம் அல் ஜாய்பி முன்னிலையில் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையின் கீழ் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 700 உணவுப் பொட்டலங்கள் மற்றும் 500 குடிநீர் கேலன்கள்
1: விநியோகிக்கப்பட்டுள்ளன.
2: லெபனானில் ஹிஸ்புல்லாவின் 80 இலக்குகளை தாக்கியதாகவும் அதில் டசன் கணக்கான ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனானின் தெற்கு பகுதிகளில் செயற்படும் ஹிஸ்புல்லா இடையே இரவில் மோதல்கள் கடுமையாக அதிகரித்திருந்தன. இந்த தாக்குதல்களில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா குழு நடத்திய மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி சட்டோகிராமில் நடைபெற்று வருகிறது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்க 196 ஓட்டங்களை பெற்றது. 197 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை விக்கெட் இழப்பின்றி 38 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சைஃப் ஹசன் 22 ஓட்டங்களுடனும் தன்சீத் ஹசன் 22 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Singer SPB.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு, வாரம் முடிஞ்சு போச்சு இல்லையா? திங்கள் விடுமுறையோட தொடங்கிய வாரம் இன்னைக்கு வெள்ளியும் வந்தாச்சு. எப்படி 4 நாட்கள் ஓடினது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். ஏந்திழை அப்படிங்கிற சொல் நான் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏந்திழை அப்படிங்கிறது கழுத்துல ஆரம் மாதிரியான ஒரு ஆபரணம் அணிந்த பெண்ணை தான் ஏந்திழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது சம்பந்தமான ஒரு பதிவு வந்து சமூக வலைதளத்தில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் ஏந்திழை அப்படின்னா அழகிய ஆபரணங்கள் அணிந்த பெண்ணை தான் குறிக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேரும் ஒரே கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏந்திழை என்பது தனித்து இந்த கழுத்தில் ஆரம் மாதிரியான ஆபரணம் அணிந்த பெண்ணை தான் குறிக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வலுவான வாதம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லா ஆபரணங்களுக்கும் தனித்தனி பெயர்கள் இருந்திருக்கு. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தனித்தனி பெயர்கள் இருந்திருக்கு. குழை அப்படின்னா காதணியை குறிக்குது, தொடி அப்படின்னா வளையலை குறிக்குது. அப்படி ஒவ்வொரு அணிகலனுக்கும் வந்து ஒவ்வொரு பெயர்கள் இருந்திருக்கு. அதில் தான் இழை என்பது கழுத்தில் ஆரம் மாதிரி அணியக்கூடிய ஆபரணம் தான் இழை. எனவே ஏந்திழை என்பது அந்த ஒரு இழையை அணிந்திருக்கக்கூடிய அல்லது ஏந்தி இருக்க

0: நல்ல மறுபடியும் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன். என்ன இன்றைக்கு மட்டும்தான் அது கொண்டாட்டமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே கொண்டாடக்கூடிய வாழ்க்கை தான் இது இல்லையா? ஒவ்வொரு நாளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் கொண்டாடி தீர்க்கணும், அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நான் வலுவாக நம்பக்கூடிய ஒரு ஆள். அடுத்து பத்துன்றதுக்குள்ள பாட்டிலிருந்து படத்திலிருந்து ஒரு பாட்டு வருது, அதுக்கப்புறமா தெனாலியிலிருந்து ஒரு பாடல் வருது. இந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும், என்ன அப்படின்னா, உனக்கு பிடிச்ச அது மாதிரி உலகம் கிடக்கு அழகேறி முன்னால அப்படின்னு. ஆமாம், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த உலகம் இருக்கு எப்பவுமே. அதை நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதை பொறுத்து, அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அழகாக இருக்கும், இல்லை எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஆமாம் பிரச்சனையாக தான் இருக்கும். எனவே உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுடைய கண்ணோட்டம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு. கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணகியுடன்.
1: Back to back.

0: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக்கு ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: கதை போமா?
3: ഷോറൂമിന്റെ ലോഞ്ച്
4: നടക്കുകയാണ്. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
5: Masala Cafe, brought to you by Bima Jewelers Oda Home Again Celebration La Gold Chain and Bangles Ku Verum 1.99% Making Charges and Diamond Jewelry La 1,899 Dirhams off.

இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அந்த நாள் இல்லை, இன்னைக்கு வந்து தேசிய வாசிப்பு நாள். இந்தியாவை பொறுத்தவரையில் தேசிய வாசிப்பு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்க இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பிடுங்க, நாம வாசிப்பு பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம், சரியா? இன்னைக்கு ஏன் வாசிப்பு நாள் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, கேரளத்தை சேர்ந்த பி என் பணிக்கர் என்பவர், இவர் வந்து இந்த வாசிப்பின் முக்கியத்துவம், அடுத்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்காரு. எனவே அவர் இன்றைய தினத்துல தான் 1995 ஜூன் 19 மறைஞ்சிருக்காரு. எனவே அவர் மறைந்த அந்த தினத்தை வந்து வாசிப்பு நாளாக பிரகடனப்படுத்தி அனுசரிச்சுட்டு வாராங்க. சரி, வாசிப்பு பழக்கமுடைய யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பிடுங்க, 800-8940 என்ற எண்ணுக்கு. சரி, இன்னைக்கு வாசிப்பு நாள். 21 தேசிய யோகா தினம் அனுசரிக்கப்படவிருக்கு. அது மட்டும் இல்லாம அதனால வந்து உலக இசை தினமும் கொண்டாடப்படுது. எனவே மிகச்சிறப்பான நாளா ஞாயிற்றுக்கிழமை இருக்க போகுது. யோகா தினத்தை முன்னிட்டு அமீரகத்துல வந்து துபாயில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் துபாய் போலீஸோடு இணைந்து ஒரு யோகா நிகழ்வை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபுதாபியிலையும் ஒரு யோகா தின நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த அபுதாபியில நடக்கக்கூடிய நிகழ்வுல கலந்து கொள்ளணும் அப்படின்னா லூப் அருங்காட்சியகத்துல தான் இந்த நிகழ்வு வந்து நடக்கவிருக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். லூப் ஏஜென்சி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஒரு நிகழ்வுல போய் நீங்க கலந்து கொள்ளலாம். யோகா பண்றதுல ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லைன்னா யோகா கலையை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும், நானே போக போறேன்னா பாத்துக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை நானும் நம்ம நண்பர்களும் சேர்ந்து எங்க யோகா நிகழ்வு ஏதாவது நடக்குமா இருந்தா அங்க போலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம். சரி, பார்க்கலாம். அடுத்து பீமா படத்திலிருந்து ரகசிய கனவுகள் பாட்டு வருது. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி, அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல வாயாகின் வீரா பாட்டு வருது. வாயா ஈ காரசாமி அப்படிங்கிற பாட்டு காரா படத்துல இருந்து. சரி, வாசிப்பு பத்தி பேசலாம்னு சொன்ன, யாருமே அழைப்பு எடுக்கல. சரி, நானே பேசிடுறேன். ஏன்னா வாசிப்பு ஒரு மனிதனை முழுமையாக்கும் அப்படிங்கிற இந்த வாசகத்தை வந்து குழந்தையிலிருந்து நாம படிச்சுட்டு வரோம். வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்குமா அப்படின்னு கேட்டா, வாசிப்பு ஒரு மனிதனை அந்த மாதிரி பூரணமாக்காது. நாம எதை படிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் அது இருக்கு. எந்தெந்த விஷயங்களை தேடி நாம படிக்கிறோம், நம்மை பூரணப்படுத்தக்கூடிய விஷயமா அது இருக்குமாக இருந்தால் கண்டிப்பா அந்த மனிதன் பூரணமான ஒரு மனிதனாக உருவெடுக்கலாம். கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, கல்வியினுடைய பயன் என்ன அப்படின்னு யோசிச்சா ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறது தானே கல்வியின் பயனாக இருக்க முடியும். எல்லாரும் வீட்டில் படிச்சுட்டு பட்டங்களை பெற்றுவிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான தொழில் வாய்ப்புகளை தேடி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் கல்வியின் பயன் என்பது அதையும் தாண்டியது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பூரணமான மனிதனாக ஒருவன் உருவெடுக்கிறதுக்கு தான் கல்வி வந்து எப்பவுமே உதவி செய்யும். பூரணமான மனிதன்னா யாரா இருக்க முடியும்? ஒரு நல்லவன் அப்படிங்கிற நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னா சரிதானே? எல்லாருமே வந்து எல்லா நேரமும் நல்லவர்களாக இருக்க முடியாது. பல சந்தர்ப்பங்களில் தவறு செய்வோம் நாமளும். அந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் இந்த லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையே வந்து அதற்கான ஒரு பயணம் தான். நிறைய விஷயங்களை படிப்போம், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை ஓ இது தவறு அப்படின்னு அதை தவிர்த்து விடுவோம். இந்த மாதிரி லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் இதெல்லாம் முடித்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பூரணமான மனிதனாக ஒருவன் வந்து உருவெடுக்க முடியும். இதற்கு வாசிப்பு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. உங்க கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கறத எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க, அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க. பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
5: Hi all, this is Naila Usha. Even June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arakana, and I have the absolute honor of inaugurating it.
6: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il kalandukonga, super parisigalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeyikira thangamana vaipu. Adu mattumilla, June 19th, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.

முற்காலத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இழை அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ ஆபரணங்கள்லாம் இருந்திருக்கு. குழை அப்படின்னு காதணிய சொல்லியிருக்காங்க. அதுலயும் மகர குழை, பொங்குழை, ஒன்குழை, பூங்குழை, வார்குழை, சிறு குழை, இப்படிலாம் அதன் வகைகள் இருந்திருக்கு. அப்புறம் கை வளையலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தொடின்னு பயன்படுத்தி இருக்காங்க. திருக்குறள்ல கூட ஒரு திருக்குறள் வரும், அதுல இந்த தொடி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுலயும் ஆய்தொடி, குறுந்தொடி, அவிர்தொடி, பூந்தொடி, சரித்தொடி, இப்படி அதனுடைய பிரிவுகள் இருக்கு. வங்கி இருக்கு இல்லையா, வங்கின்னு ஒரு ஆபரணம் சொல்லுவோம், அதை வந்திகை அப்படின்னு பயன்படுத்தி இருக்காங்க. கழல் தொடி, வீரக்கழல், இந்த கழல் அப்படிங்கிறது வீரர்கள் வந்து காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், அதை கழல் தொடி அப்படின்னு. கழல் தொடி அப்படின்னா அந்த ஆபரணம் போன்ற கையில அணியக்கூடிய வளையல் மாதிரியான ஒரு ஆபரணம். அப்புறம் கடகம் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தி இருக்காங்க. மன்னர்கள் தலையில சூடக்கூடிய முடி இருக்கு இல்லையா, முடின்னு சொல்லுவோம் இல்ல, அது வந்து தலையணி, முடினா அந்த கூந்தல் கிடையாது, தலையில அவங்க சூடக்கூடிய முடி, முடி சூடிய மன்னன்னு தான் நம்ம சொல்லுவோம். எனவே அது வந்து தலையணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூண் அப்படின்னு ஒரு ஆபரணம் இருந்திருக்கு, ஆண்கள் மார்பில அணியக்கூடிய ஒரு கவச வகையான அணிகலன். எனவே இத்தனை வகையான அணிகலன்கள் இருந்திருக்கு. அதனால தான் வெறுமனை ஆபரணங்கள் அணிந்த ஒரு பெண்ணை ஏந்திழை அப்படின்னு அழைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதமா இருக்கு. சரி, யூஏல நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்களா, அல்லது உங்க நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? எல்லா நிறைய செட்டப் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்குரிய எல்லா வேலையும் யாராவது ஒரு இடத்துல கொடுத்து பண்ணிட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கும். இருக்காங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, வேற யாருமே இல்லை. ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் தான். அவங்க கிட்ட நீங்க வந்து எந்த இடம் அப்படின்னு இடத்தை மட்டும் காட்டி விட்டா போதும், அவங்க இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, அது மட்டும் இல்லாம பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்டலேஷன், விசா அசிஸ்டன்ஸ், அது இதுன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செஞ்சு உங்கள்ட்ட வந்து தந்துருவாங்க. சரியா, ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. நீங்க வந்து கால் பண்ணி என்ன விவரங்கள் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். 0427126382, அல்லது நீங்க வந்து இமெயில் பண்ணலாம் arul@falcontechnicalservices.com. சரியா, தொடர்ந்து இணைந்திருங்க. வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து ஒன்ன நினைச்சதும் அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா சித்திரை நிலவு சேலையில் வந்தது முன்னே அந்த பாட்டு வருது. கேட்டுடுவாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: கதை போமா?
4: கதை போமா வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 carat ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
6: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓசிஸ்,

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: One hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: Hi all, this is Naila Usha. Eve irna June 19th thiyathi, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
4: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
5: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
6: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாமா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரகம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீன கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
6: ஆயு ட்ரீட், ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிகன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்.
12: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திரஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
13: This hour of Rock with Raja is brought

தீவான்னு அதில் நடுவில் வந்து ஒரு ஹிந்தி லிரிக்லாம் வேறு வரும். அது எங்கள் யாருக்குமே ஹிந்தி தெரியாது, ஆனால் எங்கள் அக்கா வந்து அந்த ஹிந்தியில் என்னை கரெக்டாக பாடுவா. எங்கே அந்த பட்டன், லெட்ஸ் பிகின்.

back. Good evening, my dear beautiful people. And welcome back once again to The Evening Colour on 89.4 Tamil FM. இன்னைக்கு 19ஆம் தேதி, அதாவது மாதம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடைசின்னு சொல்ல முடியாது, மாதம் மிட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ரெண்டும் கெட்டா மாதிரி ஒரு ஒரு நடுவில் இருக்கிற ஒரு வாரத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலி ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி

வந்திருக்கேன். அடுத்த வாரம் 22 திங்கட்கிழமை வந்து விஜயோட பர்த்டே வேறு, ஸோ அதை ஒட்டி கரெக்டாக படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி செலிப்ரேஷனாக இருக்கும். திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் எனி ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆர் எனி திங். ஜென்ரலாக விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் ஒரு ஆக்டராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கான பேச்சு தான் இது. பட் எனிவேஸ் வானப்புறத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு பாட்டு உங்களுக்காக இருக்குது. வரும்போதே எஸ்டிஆரை கூப்பிட்டு வந்திருக்கேன் நான்.

0: Welcome back, now Bravo, and you're listening to 89.4 Tamil FM, Tamil Radio, Namma Music, 4:32 on the clock. Okay, I'm still a kid. அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணி 4:30 ஆயிடுச்சு அப்படின்னாலே ஐ எம் ஸ்டில் அ கிட். எந்த விதத்தில்னா அப்பாடா நாளைக்கு நாளானிக்கு லீவு. ஆனால் இந்த லீவு வந்து எப்படி தெரியுமா, சனி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், சனிக்கிழமை நாளை காலைல வருவேன், நான் ஆஃபீஸ்க்கு வருவேன், ஒரு 10 மணி ஒரு 11 மணிக்கு போய்டும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது லீவு மாதிரி தான் கணக்கில் வரும். ஆனால் இப்போ ஒருவேளை சில சனிக்கிழமைகளில் நான் வராமே இருப்பேன், ஆனால் என்றைக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வராத சனிக்கிழமை இருக்கோ அன்னைக்கு அது வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் இல்லை, ரொம்ப டைம் இருக்கிற மாதிரியே தெரியும் எனக்கு. சாட்டர்டே என்ன இவ்வளோ நேரம் டைம் இருக்கே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சில நேரம் உட்காந்து யோசித்தா அவ்வளோ வேலை செய்ய முடியும், ஆனால் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு யோசிச்சே கடைசியில் அந்த நாளே முடிஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரம் காலுக்கடியில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற உங்களை மாதிரி ஆட்களுக்கு இன்றைக்கே வந்து இந்த டே ஸ்டார்ட், இந்த வீக்கெண்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஐம் ரைட், சரி ஓகே. எதோ இதே எப்படியோ டிராஃபிக்ங்கிறது ரொம்ப முக்கியம், முக்கியமான விஷயம். இப்போயே நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க, எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. டிராஃபிக் அந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லியும் அந்த இடத்துக்கு தான் போவீங்க, தலையீடாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னா மீதி யாரை விட்டுச்சு. டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: Okay, so Dubai to Sharjah road is getting little bit பேக்கி அப்படின்னு சொல்ல வந்தேன், பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து டிராஃபிக் இந்த நேரத்தில் கம்மியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அல்லாதா பார்க் இருக்கு இல்லையா ஷார்ஜா சைடு, அங்கேருந்து மஜாஸ் வரைக்கும் ரொம்ப கம்மியான டிராஃபிக் தெரியுது. அண்ட் கஸ்மியாக்குள்ளே, ரமீஸ் மால்குள்ளே அண்ட் ரோலாக்குள்ளெல்லாம் வந்து இட் இஸ் ஸ்டில் ஓகே. அண்ட் ஆன் தி அதர் சைட் இஃப் யூ கம் டு அஜ்மான் சிட்டி சென்டர் சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஷார்ஜா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த பக்கம் டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3 எல்லா இடமும் ஃப்ரீ. 311 நம்ம போவோம், 311 சிட்டி சென்டர் மிருதுஃபை தாண்டி மொஹேஸ்னா வரைக்கும் மிதமான டிராஃபிக் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி டிராஃபிக் எங்கேயும் இல்லை. அண்ட் ஜேவிசி எங்கள் ஏரியாவுக்குள்ளே ஒரு கிராஷ் நடந்திருக்குப்பா, சர்க்கிள் மாலுக்கு வெளியில், அதாவது சர்க்கிள் மால்லேருந்து வெளியில் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட் ஜாயின் பண்ணுவீங்களா, ஹெஸ்ஸா ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அபுதாபி போகிற ரூட் வரும், 611 வரும், இல்லைனா நேராக போய் அங்கே ரவுண்டு மேலே ஃப்ளைஓவர் போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 311 பிடிக்கலாம், இல்லாட்டி மோட்டர் சிட்டி அந்த டைரெக்ஷன் சொல்கிறேன், அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு தானே பார்த்தேன். யாராவது ஒருத்தராவது ஒரு நாளைக்கு ரெண்டு புளியம்பரத்தில் ஏற்றாமல் இருக்கிறாங்களா இங்கே.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: எனக்கு என் நண்பர் ஒருத்தன் ஒன்று சொன்னான், சரியா, ரே மச்சான் எல்லா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு வின்னு தான்டா, அதாவது வாழ்க்கையில் எப்பவுமே வந்து எவ்ரிதிங் லைஃப் இஸ் அ வின், ஏன்னா வந்து அதாவது நம்மளோட கோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு நீ நினச்சனா தட் இஸ் ஆல்வேஸ் அ வின். ஸோ அதனால் நம்ம சிலதெல்லாம் செஞ்சு சொதப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நீ வந்து மூளையில் உட்காந்து இருக்காது அப்படின்னா, அடப்பாவி பார்த்தீங்களா நம்ம ஊரில் கழுது மேய்கிற பையனுக்கு என்ன அறிவு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, விச் இஸ் ட்ரூ. சில நேரம் நம்ம கூட இருக்கிறவன் அவன் அவ்வளோ அறிவாளின்றது நமக்கே தெரியாது, சில நேரம் அவன் அறிவாளின்றதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவன் சொல்கிறது முக்கால்வாசி நேரம் கரெக்டாக இருக்கும். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஆதில், முகமது ஆதில், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால அவன் பேரை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அவன் எப்படின்னா எங்காவது வெளில போகிறோன்னு வச்சுங்களேன், ஏய் நம்ம இந்த ரூட்டில் போவோம்னா அப்படி போனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரீச் ஆகிடலாம், அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறத விட இந்த இடத்துல வந்து 5-star ரேட்டிங் ஜாஸ்தியாக இதெல்லாம் சொல்லுவான், ஆனால் யாருமே அவன் பேச்சை கேட்கவே மாட்டோம், ஆனால் கடைசியில் அவன் சொல்கிறதா நடக்கும் அதான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற 4-5 பேரை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன கெப்பா குட்டி இருக்குன்றதை நம்ம மதிக்கிறதே கிடையாது, கடைசியில் அவங்க சொல்கிறது தான் உண்மைன்றதை பட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா இப்போ இட்ஸ் எ ரிமைண்டர் ஃபார் யூ டு ஆக்சுவலி கிவ் தம் அ ஷாட். ஓகே, இனிமேலாச்சும் அந்த மாதிரி ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலி வந்து அவங்க பேச்சை கேளுங்க. யா எனிவேஸ், பாட்டு வருது குலேபகாவலியிலிருந்து, நாகாஷ் அசீஸ்ன்ற ஒரு பாடியிருப்பார் இந்த பாட்டை, விவேக் மோவின் தானே இசை, ஜாலியாக இருக்கும் பாட்டு கேளுங்க. விவேக் மோவின் அதிகமாக பெருசாக பார்க்க முடியறதில்ல இப்பெல்லாம் படங்களில், பட் ஸ்டில் வி வாண்ட் தெம் டு கம் பேக். அண்ட் நவ் யூ ஆர் லிசனிங் டு 89.4.

FM. And RJ Bravo, this is the evening

0: Z5. இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக். நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் புதிதாக

0: எனக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த பாபா சேகல் தானே, இந்த பாபா சேகல் வந்து ஹீஸ் சிங்கர் ஓகே. ஆனால் அந்த இவர் வந்து இந்த படம் இருக்குல்ல, அந்த படம் வேறுனா ஐயோ டக்குனு வரமாட்டேங்குது. கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்த படத்துலேயே வந்து கொஞ்சம் சற்று டொங்கன் போல் இருக்குமே, சிம்பு வச்சு பண்ணா அப்படியே விண்ணை தாண்டி வருவதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்களே அச்சம் என்பது மடமேடம், அதில் லாஸ்ட்டில் வருவோம் அப்படி அவர் இவர் தான் வந்து இவரும் வருவார். அப்புறம் ரெண்டு மூணு படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு போல இருக்கேன் பார்க்குறதுக்கு பரவாயில்லையே அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இந்த பாட்டெலாம் பேசுகிறது நம்ம 6 மணிக்கு மேலே பேசுவோம், பட் எனக்கு கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு கடை இருந்தது, அந்த கடைக்கு பேரெலாம் ஒன்றும் கிடையாது ஓகே, இன்ஃபேக்ட் இருந்துச்சா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ரெண்டு கடை இருக்கும் ஓகே, ஒரு ரெண்டுமே வந்து சேட்டாவோட கடை தான் ஓகே. ஒரு சேட்டா வந்து நல்ல சேட்டா, இன்னொரு சேட்டா வந்து எப்படின்னா வந்து ரெஸ்பான்சிவாகவே இருக்க மாட்டார், அவர் கடையில் பொருளும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த கடையில் பொருள் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஒரு பிளான் பி மாதிரி தான் அந்த கடைக்கு போகுமே. அதுவும் எங்கள் வீட்டிலேருந்து அந்த கடை வந்து ஒரு 50 மீட்டர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனாலே பெருசாக அந்த கடைக்கு போகிறதே கிடையாது. ஸோ இப்போ ஒரு சில கடைகளுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், அந்த கடைக்கு பேர் இல்லைனா கூட அந்த கடையில் இருக்கிற ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு அந்த கடைக்கு நம்ம பேராக சொல்லுவோம். சேட்டாவோட கடை, அதுக்கப்புறம் பாயோட கடை, அண்டு வேற என்ன வந்து டெய்லர் அக்கா, அவங்க அந்த அக்கா கடை, அந்த அக்கா வந்து டெய்லராக இருப்பாங்களே ஆமாம் அந்த டெய்லர் அக்கா, இப்படி பேர் நம்ம வந்து அவங்க என்னவா இருக்காங்களோ அது ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இல்லை இங்கேயே கூட ஏதாவது ஒரு சில கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த கடைக்கு பேர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கடைக்கு இப்படி ஒரு அடையாளத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் மட்டும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எதாவது இருக்கா? இன்றைக்கி அதை பற்றி பேசுவோமா? நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு நைட் இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் பார்க்கும்போது எனக்கு பல கடை இந்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கடை இருக்கும் ஓகே, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு. அது இன்ஃபேக்ட் அந்த கடை பேர் வந்து ஏதோ மைமூன் ஸ்டோர்ஸாக ஏதோ ஒரு ஸ்டோர்ஸு, ஆனால் அப்படி சொல்ல மாட்டோம், ரீசார்ஜ் அந்த அக்கா கடை ரீசார்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அக்கா ரீசார்ஜ் கடை, ஆமாம் அக்கா கடை ரீசார்ஜ் கடை அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். சரி வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, யார் பேசுகிறீங்க?
1: ஜெகன்.
0: ஜெகன் வந்து இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி பக்கத்து வீடோ இல்லை ஊரோ என்ன?
1: ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து கணேசன் ஒரு சிலனா கும்பகோணம், பட் அவர் கணேசன் வந்து தேனிலேருந்து கடை வச்சிருக்காரு, அவர் தாடி வச்சிருப்பார் வந்து, அப்போ அந்த டைம்ல ஒசாமா வந்து ரொம்ப ஃபேமஸ்.
0: ஓகே, ஐ வில் பிரிட்டெண்ட் தட் ஐ நெவர் ஹர்ட் தட். சரியா?
1: ஆனா மொட்டை அடிச்சிருப்பாரு.
0: ஐயா நீங்க என்ன இன்னைக்கு வந்து பஞ்சாயத்துல மாட்டி விடுன்னு போன் பண்ணீங்க? சரி சொல்லுங்க. தாடி வச்சிருப்பாரு, மொட்டை அடிச்சிருப்பாரு. சரியா?
1: இல்ல, அந்த பேரை சொல்லிதான் இன்னமே கூப்பிடுவாங்க எல்லாமே, சின்ன பசங்கல இருந்து வயசான வரலையா.
0: வேறதா இருக்கா வேறதா இல்ல வேற வந்து ஒருத்தர்
1: மாரி முத்துன்னு ஒரு கடை வச்சிருப்பாரு, பட் ஆனா ஒரு வெடி தாத்தா.
0: ஆனா நீங்க வந்து ஆக்சுவல் பேர் சொன்னா கூட யாருக்குமே ஞாபகத்துல இருக்காது, இந்த பேர் சொன்னாதான் ஞாபகத்துல இருக்கும். என்ன? வெடி தாத்தா. ஓகே, தேங்க்யூ ஜெகன். ஓகே, ஆமாம் இல்லை இந்த ரீசார்ஜ் கடை அக்கா, அப்புறம் இந்த சேட்டா கடை, அப்புறம் பாய் கடை. பாய் கடை வந்து இன்னுமே இருக்குது எங்கள் ஊருக்கு போனால். அவர் தான் வந்து இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஓகே ஒரு உண்மையை சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் நான் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுவோம்ல, ஆமாம், அவர் அந்த வீடியோ ஏதோ பார்த்துட்டு எங்கள் ஊர் பையன் அப்படின்னு என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாரு ஓகேவா, என்னை வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பார்க்குறாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரே இடத்துல அதே கடையை வச்சுருக்காரு வால்பாறையில். அவர் அந்த மாதிரி நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோ பண்ணுவோம்ல, அவர் பசங்களாம் அவர்கிட்ட காட்டி சரி ஓகே நான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பிளாக் ஃபாரஸ்ட்க்கு அவர் பேக்கரி வச்சுருக்காரு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கருப்பு காடு கேக் அப்படின்னு சொல்லி வெளியில் போஸ்டர்லாம் அடிச்சு விட்டிருந்தேன். அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், ஆனால் அவர் சொன்னார் என்கிட்ட, எங்கள் பசங்க சொன்னாங்க நீ இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிறதும் தமிழில் பண்ணுவேன், நானும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாரு உன் வீடியோலாம் காட்டினாங்கன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு பயங்கர பெருமையாக இருந்தது. Okay, anyways, ரெண்டு பாட்டு நறுக்குன்னு வருது, கேட்டு முடியும். I will be back after these 2 songs.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

பாட்டு.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: கதை போமா? கதை போமா? கதை போமா?
1: கதை போமா?
3: நான்காம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: வெற்றி
3: 25 million திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1089

0: அதுக்குள்ளே வந்து அடுத்த பப்ளிக் ஹாலிடே எப்போ அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் நண்பன் ஆஃபீஸ்லேயே இருக்கான், பேர சொன்னால் வந்து கோச்சுப்பான். அதுக்கப்புறம் என்கிட்டருந்து வாங்கின காசு வேறு திருப்பி தரமாட்டான் அப்படிங்கிறதுனால அவன் பேரை நான் சொல்லலை. வெல்கம் பேக், வெல்கம் பேக். நீங்கள் எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நத்திங் மச். இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்கு, ஊரோ இல்லை எங்கேயோ எங்கேயோ நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடைக்கு போய் பால் வாங்குறோம், தயிர் வாங்குறோம், இல்லாட்டி சாப்பிட்டுட்டு வரோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அந்த கடையில் ஆள் யாரோ, அந்த கடையில் இருக்கிறவங்க யாரோ, அவங்க அவங்கள அடையாளமாக வச்சு அந்த கடைக்கு பேரை வச்சுருவோம் நம்ம. ஆமாம், அண்ணாச்சி கடை, அதுக்கப்புறம் சேட்டா கடை, பாயோட பிரியாணி கடை, அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுற அக்கா கடை, இந்த மாதிரி எத்தனை இருக்குது. ஆனால் அந்த கடைக்கு பேர் இருக்கா இல்லையானே தெரில எனக்கு. நம்ம ஊரில் நிறைய தள்ளுவண்டி கடைங்களுக்கு பேரே கிடையாது. ஆமாம், இப்போ இந்த மோர் தாத்தா, அதுக்கப்புறம் சுந்தரி அக்கா கடை, இதெல்லாம் இப்படி தானே ஃபேமஸ். ஏன்னா அந்த தாத்தா அப்படி இருப்பார், அவர் ஒரு தாத்தா, அவர் மோர் விற்கிறாரு, அதனால் மோர் தாத்தா, மோர் தாத்தா கடை முடிஞ்சு போச்சு. இது இதே மாதிரி உங்கள் ஊரில் இருப்பாங்க, உங்கள் ஊர்லேயோ இல்லை இங்கேயே கூட யூஏயிலே உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பக்கத்து ஏரியாவில் யாராவது இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் கிடையில வச்சு கடை பேர் ஏதாவது இருக்கா சும்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் நான்.
1: வணக்கம்,
0: வணக்கம். யார் அது சொல்லுங்க?
1: நான் மகேஷ்.
0: மகேஷ்க்கு வந்து யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி?
1: ஆண்டுவிழாங்க இருக்கும் அதுல ஒரு அழகியலையில பாட்டு இருக்குல்ல, அது வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டு செம்ம டான்ஸ், அது ஸ்கூல்லயே ஃபேமஸ்
0: ஆயிடுச்சு.
1: அதுல வந்து அவருக்கு பேர் அகலகிரியா யாரு டான்ஸ்
0: சின்ன வயசுல கூட
1: எனக்கு
0: 42 ஆள வந்து சொல்றா ரொம்ப
1: நினைக்கிறேன்
0: அரபிக் குத்து வருது, நீங்க அப்படியே வந்து பாட்டு கேட்டுட்டு ஹலோ முத்திய பண்ணிட்டு அப்படியே வந்து ரேடியோ கேளுங்க. அது தலைவர் சாங் வேற ஒண்ணு இருக்கு, மாசா இருக்கு, ரெண்டுமே வந்து பரபரன்னு இருக்கும். கேட்டு முடிச்சுட்டு அப்படி திருப்பி வாங்க. நான் பிராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM. You are listening to The Evening Kadak.

0: The Evening Correct, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special. 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental. Peringa. Meet the team on Sunday, 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. என்ஜாய் பண்ணுங்க.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
2: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
2: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58. VNCD Global-in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCD Global 15 years in UAE anniversary-க்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs price discount, கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalum free.
3: டோட்டலா 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event Namma Sharjala coming Sunday June 21st morning 10 am to evening 10 pm Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukku. Call 054-767-3111, call 054-767-3111. Kettingla big news from the UAE lottery and the Maberum 30 million grand prize vetriyalara arivichaachu. Congratulations to Tayyab from Nepal. லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆயுர்வேத் ஆயுர்வேதால மேஜர் இன்சூரன்சஸ் எல்லாமே அக்செப்ட் பண்றாங்களே. Just go and rejuvenate yourself.
4: Ayutreat Ayurveda Clinic, Dubai Silicon Oasis, Matrum DIP. 10 out of 10 offer alert. Propshaloda NRI meetup ke neenga ready-a? Coming June 20 and 21, morning 9 am to 9 pm, Novotel, Sharjah Expo Center-la. In the event la, 8 lakhs la irundhu plots irukku. 80% bank loan option oda.
5: On spot la plots book panna, 10 gold coin, 10 square feet extra free. Chennai flight tickets so free. Ellame DTCP and RERA approved plots. Propshal NRI Tamil Nadu land meetup-a miss panniradinga. Call 56415-4242. Props nale, Propshal thane.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: வெற்றி
4: 25 million dirhams with big ticket.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
4: plus weekly cash draws.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: 10 out of 10 offer alert. Propshaloda NRI meetup க்கு நீங்க ரெடியா? Coming June 20 and 21 morning 9 am to 9 pm Novotel Sharjah Expo Centerல. இந்த இவென்ட்ல 8 lakhs ல இருந்து plots இருக்கு. 80% bank loan option ஓட
7: on spotல plots book பண்ணா 10 gold coin, 10 square feet extra free. சென்னை flight tickets so free. எல்லாமே BTCP and RERA approved plots. Propshal NRI Tamil Nadu land meetup miss பண்ணிராதீங்க. Call 56415 4242. Props nale. Propshal தானே.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: Somebody's watching me, it's my anxiety. வணக்கம் வணக்கம் என்ன, நான் போடுற வணக்கம் நாலு வாட்டி கேக்குது, நீங்க போடுற வணக்கமும் நாலு வாட்டி கேக்குது. சவுண்ட குறைங்க, பேர் சொல்லுங்க, மூச்ச நல்லா இழுத்து விடுங்க பாப்பா. சரி சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பக்கத்து வீட்டுல யாரு இந்த மாதிரி கடை கிட்ட வச்சிருந்தாங்களா?
3: ஒன்னும்
2: பிரச்சனை இல்ல, உங்க ஊர்க்காரங்க கேட்டா உங்க ஊர்க்காரங்க கிட்ட சாரி கேட்டுக்கலாம். அப்புறமா நீங்க சொல்லுங்க.
3: பிரியாணி
2: நல்லா இருக்குமா?
3: எல்லாமே சூப்பரா இருக்கும்.
2: அது எப்படி இந்த மாதிரி பேர் வைக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா சமைக்கிறாங்க இல்ல?
3: ஆமா,
2: சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்ல, ஐ டோன்ட் ஹேவ் ஆல் டே. என்ன கடை, என்னது, என்ன வித்தியாசமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க, விட்லாச்சாரியார் கடையா? பயமுறுத்தி சாப்பாடு கொடுப்பா. ஆனா அந்த தாத்தா பாவப்பட்ட தாத்தா இருப்பாரு, தாத்தாவா இருப்பாரு. சரி ஓகே ஃபைன். எனிவேஸ் நல்ல நல்ல பேர்லாம் சொன்னீங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க மறுபடியும்? என்னைக்கோ மீட் பண்ணத சொல்லி இவன் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு, இது என்ன நியாயம் இது?
3: இல்ல ப்ரோ, ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா? பேனா இருந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன் உங்க கூட நானு.
2: சூப்பர், நல்ல அடையாளம் சொன்னீங்க. இந்த கருப்பா கருப்பா குட்டையா கனமா ஒருத்தர் பேர் பாத்துருக்கீங்களா? அப்படி இருக்கு நீங்க சொல்றது.
3: நான் வேணா இந்த ராசல் கேமால ஒரு தமிழர் இது பண்ணீங்கல்ல, இந்த ஷோக்கு எல்லாம் வந்தீங்க அப்ப கூட உங்களுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு பேச முடியல, மாடியிலன்னு கத்துனேன்.
2: இது என்னைக்கு சொல்லுங்க பாப்பா? கோவிடுக்கு முன்னாடி, கரெக்டா?
3: ஐயோ
2: உனக்கே நியாயமா இல்லையா? His name is John C. இப்படிதான் வந்த, இப்படிதான் யார்ட்டையாவது நான் அப்பப்போ மாட்டிக்கிறேன். சரி ஓகே, எனிவேஸ் நான் வந்து பாட்டு ஒன்று போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே உங்களை 6 மணிக்கு மேலே பிரபா வருவா, அப்படி அவர் அப்படியே கையோட கூப்பிட்டு வந்துடுறேன். கேட்டு முடிங்க. நைஸ் டாக்கிங் டு திஸ் அண்ணன். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் யூ லிஸ்னிங் டு த ஈவினிங் கலக் அண்ட் நான் யாரு, ஆர்ஜே பிராபு. 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். ஓகே சாங்ஸ்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக விட்டு சென்ற கடனை காரணம் காட்டி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் தவிக அரசு ஏதேனும் சமரசம் செய்ய முயன்றால் அதை பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன், கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் உங்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெறும் கடன் பத்திரத்தை மட்டுமே வாசித்திருந்த நிலையில் தேர்தலின் போது தாவிக்க அளித்த வாக்குறுதிகள் குறித்து சட்டமன்ற உரையில் நீங்களும் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். கடனை காரணம் காட்டி கொடுத்த வாக்குறுதிகளை கிடப்பில் போடுவதற்கு நீங்கள் திட்டம் தீட்டுகிறீர்களோ என தோன்றுகின்றது என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவால் அமெரிக்காவை புறக்கணிக்க முடியாது என்று சசி தரூர் தெரிவித்துள்ளார். உலகின் தவிர்க்க முடியாத வல்லரசாக அமெரிக்கா இருப்பது ஒரு யதார்த்தம். நமது மனதை புண்படுத்தும் சில நடவடிக்கைகளை, சில கருத்துக்களை கொண்டுள்ள போதிலும் இந்தியாவால் அமெரிக்காவை புறக்கணித்துவிட முடியாது என்று சசி தரூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் G7 உச்சி மாநாடு பங்கேற்பு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடனான உரையாடல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சசி தரூர், G7 என்பது மிகவும் செழிப்பான மேற்கத்திய நாடுகளின் கூட்டமைப்பாகவே நீடிக்கின்றது. இந்தியா போன்ற நாடுகளையும் உலகின் முக்கிய பொருளாதார சக்திகளையும் அதில் இணைக்க அவர்கள் முயன்றுள்ளனர். 2004 முதலே அவர்கள் G7 உச்சி மாநாட்டுக்கு நம்மை அழைக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் நாமும் அதில் பங்கேற்கின்றோம் என்றும் இது ஓர் இயல்பான நடைமுறையே என்றும் சசி தரூர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகையில் ஏனைய பிரதிவாதிகளான சீபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொடகம ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் பிரதிவாதிகளுக்கு எதிராக 10 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் 30 பேர் சாட்சிகளாகவும் 38 ஆவணங்கள் வழக்கு பொருட்களாகவும் சேர்க்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே இன்று முதல் போர் நிறுத்த உடன்படிக்கை அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளன என பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரியொருவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் கத்தார் தரப்பு பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானின் உதவியுடன் இந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
3: Brought to you by Zoho.com.
4: Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரப்படி 37.79 டாலர் வரை சரிந்து 4,150.87 டாலராக உள்ளது. ஒருபுறம் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்து வரும் நிலையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய அமெரிக்க சந்தையிலும் இன்றைய தினத்தில் தங்கத்தின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. நேற்று 509 திரம்ஸ் ஆக இருந்த ஒரு 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று மாலை நிலவரப்படி 501 திரம்ஸ் 75 ஃபில்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 464 திரம்ஸ் 50 ஃபில்ஸாக உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: 89.4. ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4.
7: த மந்த்
8: ஸ்டார் ஆஃப் த மந்த்
9: சிங்கர் SPB.

0: Star of the month. Star of the month. Singer SPB.
1: புது மியூசிக் எல்லாம் போட்டு புதுசா உள்ள வந்திருக்கானே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே. எனிவேஸ் வெல்கம் பேக். இது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் வரப்போற 21ஆம் தேதி எவ்ரிபடி எவ்ரி ஒன் ஆர் கியரிங் அப் டு கோ டு ஷார்ஜா. பிகாஸ் ஏன் விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் இந்த வாரம் ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டல், கிங் ஃபேசல் மாஸ்க் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்குது. நீ என்ன பண்ணுங்க, கால் தம் அட் 0547673111. அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த டைமுக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க இந்த இவெண்ட் அப்படிங்கிறத ஃபோன்

0: எஸ் ப்ரோ, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். ஆக்சுவலா வந்து குட் ஈவினிங் குட் மார்னிங் என்னோட சொல்லலாம் நம்ம. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் எங்கிருந்து கேட்டாலும் அவங்களுக்கு டைம் பேண்ட் வேற வர மாதிரி
0: இருக்கும்.
1: இட் குட் பி குட் ஈவினிங் ஆர் இட் குட் பி குட் மார்னிங், நோ ப்ராப்ளம். சரி ப்ரோ, இப்போ வந்து ஷார்ஜால இந்த இவெண்ட்
0: கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஃபுல்லி கேட் அப் ஃபார் ஷார்ஜா இவெண்ட் அட் சண்டே ஆனிவர்சரி. இட்ஸ் கமிங் ஆனிவர்சரி, இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் திஸ் இயர் பட் திஸ் ஆஃபர் இஸ் கமிங் டு எண்ட். ஆக்சுவலா வந்து ஆனிவர்சரி தொடங்குது, ஆஃபர் முடியுது. ஷார்ஜாவோட இந்த இவெண்ட் அண்ட் இந்த ஆஃபர் ஆஃப் 30 lakh ருபீஸ் பிரைஸ் பெனிஃபிட், 15 lakhs ஒர்த் ஆஃப் பிரைஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் 15 lakh ஒர்த் ஆஃப் கார் அண்ட் இல்லை எனக்கு கார் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கார் வேணான்றாங்க. ஐ டோன்ட் நோ வை, இங்கே இருக்கிறதுனாலே ப்ராப்ளம் என்னமோ கார் வேணாம் எனக்கு. ஆமாம், எனக்கு மொத்தமாக ஹார்ட்லி ஒரு 40 புக்கிங் பண்ணல, ஒரு 3 பேர் தான், நாட் ஈவன் 10% வந்து கார் கேட்டது. எனக்கு டிஸ்கவுண்டாக கொடுத்துருங்க, இன்னும் எவ்வளோ குறைய முடியும்னா கூட குறைச்சிருங்கன்னா நம்ம மக்கள் சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு ஸோ ஆஸ் டிஸ்கஸ் இந்த வாரம் அண்ட் இந்த சண்டே and we have a big event and a Thanksgiving event and a dinner and a lunch meet at Al Hayado Hotel, King Faisal மாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது. அண்ட் ஸோ அங்கே தான் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்க போகுது. உங்களுக்கான வேலட்ஸ் இருக்கும், உங்களுக்கான ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் செட் அண்ட் டன். அண்ட் நீங்கள் சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில் பியூட்டிஃபுல்லான இண்டிவிஜுவல் வில்லா அண்ட் இண்டிவிஜுவல் லேண்ட் இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சண்டே உங்களுக்கான ஒரு சண்டே, பிகாஸ் த ப்ரீமியம் ஆஃபர் பெனிஃபிட்ஸோட இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரன் ஆக போகுது. அண்ட் இதில் ஒரே ஒரு டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நீங்கள் வரும்போது இட் இஸ் கோன் பி எக்ஸ்க்ளூசிவ்லி நீங்கள் டெவலப்பரை மீட் பண்ணலாம், நாட் ஏஜென்ட்ஸ் அண்ட் நாட் ப்ரோக்கர்ஸ். அண்ட் டெவலப்பரோட நீங்கள் டேரெக்டாக ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ஷன் வச்சு அண்ட் அவங்கள்ட்டருந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு பிடிச்ச இண்டிவிஜுவல் வில்லா, தனித்தனி வில்லா லேண்ட் ஓனர்ஷிப்போட நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இதில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ப்ரீமியம் வில்லா டிஸ்கவுண்ட் போக 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்டோடையும், 15 இயர்ஸ்க்கான உங்களோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டையும் அண்ட் 15 டேஸ் ஃப்ரீ ஸ்டேகேஷனோட, அதாவது நீங்களே போய் உங்கள் வில்லாவில் இந்த 1 இயரில் எப்போனாலும் ஃப்ரீயாக ஹாப்பியாக தங்குற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த சென்னை மதுரை கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டியில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன டைம் சண்டே வர போகிறீங்க, மார்னிங்கா, ஆஃப்டர்நூனா, ஈவினிங்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பொறுமையாக 1-1.5 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டைம்ஸ் ஆஃப் கேதரிங்கில் க்ரீட் அண்ட் மீட்டில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் அதில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இந்த ஆஃபர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி இந்த டைமை சொல்லிடுங்க. ஓகே, நம்பர் வந்து இதுதான், 0547673111. ஓகே, 0547673111. ஃபார் ஆல் தட் அண்ட் மோர், பாட்டு வருது, எல்லாத்தையும் கேட்டு முடிங்க. இந்த 1 hour ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு உங்களை வந்து ஒரு 2 villa வாங்க வைக்க விட மாட்டேன் நான். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ.
0: த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? போமா? கதை போமா?
2: கதை போமா வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: BNCD Global in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம BNCD Global 15 years in UAE anniversary க்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalும் free.
5: டோட்டலா 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event namma Sharjah coming Sunday June 21st morning 10 am to evening 10 pm Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukku. Call 054-767-3111. Call 054-767-3111.
6: இந்த வெகேஷன் க்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபர் உடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: வெற்றி வெற்றி
8: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
7: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million திரம்ஸ் பரிசு
8: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
7: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
8: பிக் டிக்கெட்.ஏ ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
9: திஸ் இஸ் an 18 plus game. Play responsibly. TNC supply.
10: You are back. So BNCD Studio 15 years of celebration sales event in the week கமிங் 21st, அதாவது 21st ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் கேலண்டரில் போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிவிட்டேன் நான். ஓகே, எங்கே நடக்குதுன்னா அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபேசல் மாஸ்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஷார்ஜாவில் நடக்குது. ஷார்ஜாவில் வந்து தங்கி இருந்துட்டு என்ன துபாயிலே பண்ணுறீங்க, அபுதாபிலே பண்ணுறீங்க, ஷார்ஜாக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர். ஸோ திஸ் வீக் பிஎன்சிடியுடைய இவெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் ஷார்ஜா. அண்ட் பை த வே, யூ கேன் கால் தம் அட் 0-5-4-7-6-7-3-1-1-1 0-5-4-7-6-7-3-1-1-1. நீங்கள் வந்து கேட்டுட்டு அப்படியே டைப் பண்ணணுன்றதுக்காக தான் அவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறது. ஃபோன் அடிச்சு நான் இந்த டைமுக்கு வரேன்ப்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. சண்டே எந்த டைமுக்கு போகிறீங்களோ அது வந்து உங்களுடைய விருப்பம். எப்போ போனாலும் உங்களுக்காக அப்படியே சூப்பராக உங்களுக்காக பிஎன்சி டீம் காத்துட்ருப்பாங்க. வில்லா வாங்குறது எப்படி, பிளாட் வாங்குறது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15 lakhs இல்லை 30 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட், ப்ளஸ் வந்து கார்லாம் இங்கே இருக்கிறவங்க வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்கண்ணா. எனக்கு ஃபுல் ஆஃபர் பற்றி சொல்லுங்கள். என்ன மேட்ரு?
11: சீரியஸ்லி, கார் வந்துட்டு இந்த ஆஃபர் கொடுக்கும் போது, இந்த வருஷம் தான், போன வருஷம் கூட ஹூண்டாய் எஸ்யூவி நம்ம கொடுக்கும் போது, அண்ட் தே சைட் இல்லைங்க கார்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக அதுக்கும் சேர்த்து ப்ரைஸ் டிஸ்கவுண்டாக இருக்கேன்னு. இந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல ஆல்மோஸ்ட் 40+ புக்கிங் வரும்போது கிளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் அதில் வந்த ஃபீட்பேக் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வீர் ஆல்சோ ஹாப்பி. அண்ட் அதை வந்து நம்ம வந்து ஹேண்டிங் ஓவரில்ப்போ அந்த கார் அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு கீ சைடில் கொடுக்குறதுக்கு இன்றைக்கே ஸ்பாட்லேயே அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வி ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் கிளைண்ட்டுக்கும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட்டில், 15 lakh ப்ளஸ் 15 lakh உங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் ட்ராஸ்டிக்காக வந்துட்டு குறைய தான் போகுது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் யுவர் த சர்வீஸ் பேக்கேஜ். அண்ட் 15 years ரெண்டல் கான்ட்ராக்டாக இருக்கலாம், 15 years மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஒரு 15 days ஃப்ரீ கேஷனாக இருக்கலாம். இதுக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு தே வாண்ட் டு மீட் அஸ் ஆக்சுவலாக. அதை வந்துட்டு அண்ட் அதில் ஆப்வியஸ்லி, அண்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 weeks நிறைய தடவை எலாபரேட் பண்ணி, அண்ட் எப்போ எப்படி இந்த 30 lakh வந்து பாசிபிள்? அண்ட் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 lakh 4 lakh வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க மித்த டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் வந்து திணறும் போது ஆக்சுவலாக வந்துட்டு, அண்ட் எப்படி வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிக் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் சொன்னேன். நம்ம லேண்ட் வித் வில்லா தான் கொடுக்குறோம், இல்லை லேண்டாக தான் கொடுக்குறோம். இந்த லேண்ட் எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணது அண்ட் கமலா தேட்டோட சேர்மன் வி என் சிதம்பரம் செட்டியார் அவங்க வந்துட்டு 1998 2005. நீங்கள் இதோட இசி டாக்குமெண்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும் இது இந்த லேண்ட்ஸ் எல்லாம் எப்போ வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னு வாங்கணும்னு. அதுக்கு இப்போ இருக்க அப்ரூவல்ஸ் சிஎம்டி அப்ரூவல்ஸ் அண்ட் பட்டா அப்ரூவல் எல்லாத்தையுமே எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவல் வில்லாவாக கொடுக்குறோம். அப்படி அதனால தான் உங்களுக்கு, ஏன்னா த லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் இஸ் வெரி வெரி வெரி லெஸ்ன்றதுனால தான் வி ஆர் ஏபிள் டு கிவ் அ மெனி பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் டு ஆர் ஆல் த கிளைண்ட்ஸ் வான்ட்டு. அதுவும் குறிப்பாக ஈசிஆர் மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஈசிஆரில் 15,000 பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு மகாபலிபுரத்துக்கும் அண்ட் நம்மளோட நெமிலிக்கும் நடுவில் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, அப்படி 15,000 பர் ஸ்கொயர் ஃபீட் போகும்போது நீங்கள் 30 lakh டிஸ்கவுண்ட்லாம் இட் இஸ் இம்பாசிபிள். நம்ம கொடுக்குற ரேட்டே பார்த்தீங்கன்னா 11,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் மகாபலிபுரம் பக்கத்தில் சொல்கிறீங்க, இது வந்து கோவலம் தாண்டி அப்படின்னா எம்ஜிஎம்லாம் தாண்டி இருக்குங்க, எப்படிங்க இதெல்லாம் வந்து விற்கும்னு கேட்டதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 400 villas இந்த லாஸ்ட் 4 years மட்டும் சேல் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, அண்ட் இப்போ அங்கே ஸ்டாக்ஸும் அவைலபிளும் கிடையாது. ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் இப்போ அவைலபிளே இருக்குது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி லேண்ட் ஓனர்ஷிப்போட நீங்கள் வாங்கும்போது இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதோட கொடுக்குற அந்த பேக்கேஜஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது இந்த வாரம் சண்டேவோட முடிஞ்சிடும், ஏன்னா இந்த ஆனிவர்சரி மந்த்துக்கான ஆஃபர் இந்த லாஸ்ட் 2 weeks துபாயிலையும் இந்த வாரம் சண்டே நம்ம சார்ஜர்லயே முடிக்க போறோம். நெக்ஸ்ட் வீக் we don't have any events in UAE because we have a big event in Singapore. இல்ல தான்
10: சிங்கப்பூர் 4 7 6 7 3 1 1 1 பாடல்கள் வரும், பிரேக்குகளும் வரும், கேட்டு முடிச்சு திருப்பி வாங்க. வில் பி பேக்.
12: The Evening Correct presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special ah 15 lakhs price discount SUV car free maintenance and free rental perunga. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year. Enjoy பண்ணுங்க.
13: We'll be back after a short commercial break.
14: என்னங்க எப்ப வரீங்க?
15: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
14: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க, பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
15: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல, பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி, ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 rupees வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
14: சூப்பரா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் இது.
15: உனக்கும் கூட.
16: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
12: VNCT Global in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் Sharjah-ல நம்ம VNCT Global 15 years in UAE anniversary க்கு சென்னையோட top 5 locations ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் and கோயம்புத்தூர், மதுரை locationsல இந்த anniversary double offer-ஓட உங்க விழாவை book பண்ணலாம். நீங்க எந்த விழா book பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs price discount. கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalum free.
5: Totala 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event namma Sharjah-la coming Sunday June 21st morning 10 AM to evening 10 PM Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukku. Call 054-767-3111, call 054-767-3111.
7: Aha aha, வெற்றி வெற்றி
14: 25
17: மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
7: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
17: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
7: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
17: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
9: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
18: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மென்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் @ ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. Anyways, அதாவது வில்லா வாங்குறதும் பிளாட் வாங்குறதும் ரொம்ப வைட்டல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது அவ்வளோ யோசிச்சு பல பேர் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு கரெக்டாக. ஸோ விஇன்ஸ்டிடியூட்டு இந்த 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல் இவெண்ட்டில் அப் டு 30 லேக் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம ஆஃபர்னு போயிட்டுருக்கு. திஸ் வீக் இட்ஸ் ஹேப்பனிங் இன் ஷார்ஜா, விச் இஸ் லைக் 21ஆம் தேதி சண்டே. நீங்களே கேலண்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். டைம் அவ்வளோவா இல்லை, பட் இருந்தாலும் போய் அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த இவெண்ட்டை. டு அட்டன் தி இவெண்ட் ஜஸ் கால் தம் அட் 0547673111. ஓகே, 0547673111. ஓகே, அட்டன் பண்ணுறது ஃப்ரீ தான், உங்களுக்கு மனசு இருந்தால் மட்டும் போதும். பட் எனிவேஸ், இப்போ வந்து பிரபா கிட்ட ப்ரோ பிளாட்டும் ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி, ஐ மீன் பிளாட் ஃப்ரீ இல்லை, இல்லை பிளாட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு பிளாட்
1: ஃப்ரீயாக கொடுக்குற பிராவோ, காசு கொடுத்துருவாங்க.
0: பிளாட் எந்தெந்த ஏரியாலலாம் இருக்கு அப்படிங்கிறது.
1: எஸ் ப்ரோ, அண்ட் இந்த லிமிடெட் எடிஷன் பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணுறது 2 சிட்டி லொக்கேஷன். சிட்டி லொக்கேஷன் அப்படின்னா சென்னையோட ப்ராப்பர் ஏர்போர்ட், இப்போ இருக்க கரண்ட் ஏர்போர்ட், புதிய ஏர்போர்ட் வருது அதுக்கு பக்கத்துலாம் கிடையாதுங்க, இப்போ இருக்க கரண்ட் ஏர்போர்ட்டில் அதுலேருந்து 7.4 கிலோமீட்டரில் 20 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் பம்மல் அனகாபுத்தூர். ஆக்சுவலான்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் பிளேஸ் கால் அண்ட் 2ஆம் கட்டளைன்னு மாதா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்லாம் நியர்பையில் இருக்கும். அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து 90 வில்லா ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஓக்வுட் வில்லா, ஸ்பிரிங்ஃபீல்டு வில்லா, தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரூக் சைட் வில்லாஸ்ன்ட்டு. அந்த ப்ரூக் சைட் வில்லா கம்யூனிட்டிக்குள்ளேயே வி ஆர் கிவிங் 12 பிளாட்ஸ் அண்ட் 12 பிளாட்ஸ் வந்துட்டு வில்லா பிளாட்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட், 1300 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட், இந்த 3 சைஸஸில். அண்ட் வில்லா கம்யூனிட்டிக்கிலே பிளாட் இருக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜ் உங்களுக்கே தெரியும். மோர் சேஃப்டி, மோர் செக்யூரிட்டி, அண்ட் நீங்கள் எனி டைம் வில்லா இங்கே கட்டிக்கலாம் வித் பிளான் அப்ரூவலோட, உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து போர், இண்டிவிஜுவல் போர், கார்பரேஷன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே குயிக்காக நீங்கள் ஃபெசிலிட்டி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, இல்லை நான் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இதை வந்து வாங்கி வச்சு ஃபியூச்சரில் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கும் பெஸ்ட் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இன்றைக்கி ரேட்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அண்ட் கண்டிப்பாக சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால ஒரு 3 to 5 இயர்ஸில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த சென்னை ஈசிஆர், எல்லாருக்குமே ஈசிஆரில் ஒரு பீச் வில்லா கட்டணும் இல்லாட்டி ஒரு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற நீட்டு ரெக்கமெண்ட் இருக்கும். பட் ஈசிஆரில் ஆப்வியஸ்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்காது, டபுள் டாக்குமெண்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து இசி இந்த டாக்குமெண்ட்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் அப்ரூவல்ஸ் போகும்போது சிஆர் ஜோன் அப்ரூவல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு வீடு வந்து வாங்கி பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். ஆனால் அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வி ஆர் கிவிங் பீச் புலவான்ற கோவலம் இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வி ஆர் கிவிங் அ எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஸ். அண்ட் இங்கேயுமே டோட்டல் ஒன்லி 7 பிளாட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ சோல்ட் அவுட் போனதுக்கப்புறம் ரிமைனிங் பிளாட் இந்த வாரம் கொடுக்க போகிறது. இதுலேயும் உங்களுக்கு 1250, 1500 and 2100 ஸ்கொயர் ஃபீட். ஈசிஆரில் பீச் பார்த்தா மாதிரி பீச்லேருந்து 250 மீட்டர்ஸில் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியா அண்ட் ரோட்ஸு, பே பிளாக்ஸு, டிசைன்ஸ் பண்ணி எல்லாமே இருக்க ஒரு ப்ரீமியம் கம்யூனிட்டிக்குள்ள இந்த லேண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி லேண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லேண்டு மோர் சேஃபர் அண்ட் சவுண்டடாக இருக்கும். சிசிடிவியில் நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்லேயே செக் பண்ணுற அளவுக்கு ஸ்மார்ட் கனெக்ஷனோட உங்களுக்கு இருக்கும். அதோட பெஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதில் வில்லா பண்ணுறதுக்கோ டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு விஎன்சிடியோட அசிஸ்டன்ஸும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதிரி ப்ராஜெக்டில், இந்த மாதிரி லேண்டில் நீங்கள் வந்து ஒரு 2-story அப்பார்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பங்களா கட்டி நீங்கள் ஏர்பிஎன்பி கொடுக்கலாம். பல ஆப்ஷன்ஸ் அண்ட் அக்காமடேஷன் ஒர்க் பண்ணி தர முடியும். ஸோ இது வந்து சென்னைக்கு அண்ட் நியர்பை பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு 60-40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம கொடுக்காம ப்ராப்பர் கம்யூனிட்டிக்குள்ளே ப்ராப்பர் வில்லா கேட்டட் கம்யூனிட்டியில் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிளாட்ஸ் உங்களுக்கு அப்ரிசியேஷனை கொடுக்கும். ராதன் ஒரு ஐசோலேட்டடாக எங்கேயோ போய் நானும் ஒரு பிளாட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுல ஒரு 10-15 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்க பிளாட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், அப்ரிசியேஷனும் ஜாஸ்தி இருக்கும், அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு உங்களோட அப்ரூவல்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
0: ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. நான் வரேன் இந்த பிளாட்டே நான் ஃப்ரீன்னு சொன்னேன், சும்மா சொன்னேன். பிளாட் பற்றி நீ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், பிரபாவும் இருப்பார், விஎன்சிடி டீமும் இருப்பாங்க. கமிங் 21st நீங்கள் அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜாவில் போயிட்டு யூ கேன் மீட் தி விஎன்சிடி team and get get participated in this event. Like 0547673111. This is the number 0547673111. கேட்டு முடிக்கும் போது ஒரு பாட்டு போடுவான் நறுக்குன்னு வருது பாருங்க, வருது பாருங்க பாட்டு.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the game llc, licensed by the GCGRA, for 18 and above only. terms and conditions apply.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
5: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.

0: கரெக்ட். ஸோ விஎன்சிடியுடைய செலிப்ரேஷன் சேல்ஸ் ஈவெண்ட், 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் ஈவெண்ட் வந்து இந்த வாரம் 21st June சண்டே வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, 0547673111 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்கள். ஓகே, 0547673111 கால் தெம் அண்ட் தென் கோ அந்த இவெண்ட்டில் வந்து கலந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும், அதோடைய பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன ஏது, அதெல்லாம் வந்து கேட்க வேண்டியிருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ தான் நான் கேட்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவெண்ட்டு ஷார்ஜாவில் நடக்குது இந்த வாரம், அண்ட் திஸ் இஸ் கோயின் டு பி த லாஸ்ட் செட் ஆஃப் இந்த ஸ்கீமில், இதான் லாஸ்ட் செட் இந்த ஆஃபரோட. ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டல், நம்ம கிங் ஃபைசல் மாஸ்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் தான் நடக்குது. ஸோ அதனால் எனிவேஸ் ப்ரோ, அதான் நான் கேட்டேன் ஆல்ரெடி இஎம்ஐ.
1: வில்லா வாங்குறவங்களுக்கு திஸ் வீக் இஸ் அ ப்ரீமியம் ஆஃபர் மோஸ்ட் வீக். நான் வந்து ஃபெப்ரவரி மந்த் அந்த மந்தில் ஒரு ஆஃபர் கொடுத்தோம் வேலண்டைனில், எல்லாருக்குமே தெரியும். உங்களோட வெட்டிங் இயர் சொல்லுங்கள் அண்ட் அத்தனை வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். தட் டைம் வாஸ் அ பீக் சேல்ஸ் அண்ட் பீக் யூனிட்ஸ் எல்லாமே வந்து புக் ஆச்சு. நிறைய பேர் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணாங்க, 25 இயர்ஸ் வெட்டிங், 30 இயர்ஸ் வெட்டிங்னு. அதுக்கப்புறம் சிமிலர் டு த ஆஃபர் இந்த மாதம் தான் கொடுக்குறோம். போது உங்களுக்கு என்ட்ரி பிரைஸே கம்மியாயிருது. அப்படி இருக்கும்போது என்னன்னா உங்க இஎம்ஐயும் கம்மியாயிரும். 3000 dirhams 4000 dirhams நீங்க சென்னை ECR-லயோ OMR-லயோ பிரீமியம் 3 பெட்ரூமே வாங்க முடியும், குறிப்பா 10 இயர் ஸ்கீம்ல. அண்ட் நிறைய பேர் இஎம்ஐ கம்மின்னு சொல்லிட்டு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் சொல்லுவாங்க, இது அப்படி கிடையாது. 10 இயர் ஸ்கீம்லயே நீங்க வந்து 3-4000 சென்ட் பண்றீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த வில்லா, 1200-1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க வில்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். செகண்ட், நீங்க வந்துட்டு 2 பெட்ரூம் பாக்குறீங்கன்னா 1500 dirhams 1800 dirhams சென்னையில், கோயம்புத்தூர்ல, மதுரையில 2 பெட்ரூம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதுவுமே 10 இயர்ஸ்க்கான இஎம்ஐ தான் உங்களுக்கு. இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலையுமே உங்களுக்கு வந்துட்டு அண்ட் ரெண்டல் பேக்கேஜோட தான் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவுசஸ் ரெண்டல் வந்து கார்பரேட் கம்பெனியா, ஏர்பிஎன்பியா, இல்ல ஃபேமிலிஸ் வராங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்குரிய கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது விஎன்சிடியோட அண்டர் த கைடன்ஸ்லேயே உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதில் நிறையா ப்ராஜெக்டில் நம்ம வந்து 15 இயர்ஸ் அண்ட் அதுக்கும் மேக்ஸிமான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த காமன் ஏரியா லைட் பில்ஸ், கரண்ட் பில்ஸ், வாட்டர்ஸ், ரோட் கிளீனிங் அண்ட் வாட்டர் கனெக்ஷன், இதுக்கான பேமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் 15 இயர்ஸ்க்கு பே பண்ணாமல் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க சென்னையில் அப்படின்னாலே மினிமம் 4000-5000 மெயின்டெனன்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். பட் நீங்கள் வில்லாவே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஆக்சுவலாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன், அண்ட் பேங்க் லோன் பண்ணும்போது நிறைய ப்ராசஸிங், கோஆர்டினேஷன், டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எல்லாமே உங்களோட டோர் ஸ்டெப்லேயே டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பேங்க்ல அட்டஸ்டேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. தட் இஸ் ஆல் த விஎன்சிடி வில் ஆப்ரேட் இன் யூஏஇ. இப்போ நாளைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் புக் பண்ணவங்களோட அட்டஸ்டேஷன் மட்டுமே நாளைக்கு நீங்கள் ஸ்டேட் பேங்க் வந்தால் தெரியும். விஎன்சிடி குறைஞ்சது ஒரு 7-8 லைன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்டில். அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாங்ஷனிங் ஒரு டோர் ஸ்டெப்லேயே கொடுத்து டாக்குமெண்டேஷனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தட் இஸ் ஆல் வி டூ எண்ட் டு எண்ட் சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் தான் நம்ம விஎன்சி குளோபல் தொடர்ச்சியாக இங்கே அமீரத்லேருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி வி ஆர் டூயிங் இன் அதர் கண்ட்ரீஸ் ஆஸ் வெல் ஆக்சுவலான்ட்டு. பட் அமீரத்தில் 15 இயர்ஸாக பண்ணுறோம், அதுக்கு தான் இந்த செலிப்ரேஷன், இந்த கிரீட் அண்ட் மீட் எல்லாமே இது வந்துட்டு. அண்ட் நீங்களே நம்ம ஐ திங்க் 10 இயர்ஸ் கேதரிங்ல பெரிய கேதரிங் வச்சிருந்தோம், பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்களா
0: ப்ரோ?
1: ஆக்சுவலா கூப்பிட்டீங்க, உங்க டீம் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எவ்ரி இயர் இதை நம்ம பண்றது தான். அந்த ஆனிவர்சரி டைம் வரும்போது வி வில் பி ஹேவிங் தட் கார் ஆஃபர், பெனிஃபிட், ப்ரீமியம் லான்சர்ஸ் அண்ட் லிமிடெட் எடிஷன் லான்சர்ஸ் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இந்த வாரம். அண்ட் இந்த பெனிஃபிட்ல நீங்க 30 லேக் பிரைஸ் பெனிஃபிட் டிஸ்கவுண்ட் எடுக்கிறதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவான பிளாட்ஸையும் லிமிடெட் எடிஷன் நீங்க பார்க்க முடியும். எண்ட் டு எண்ட் சர்வீஸோட உங்க வில்லாவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும்.
0: ஓகே, 0547673111 இஸ் த நம்பர், 0547673111. ஓகே, கால் பண்ணுங்க, அவ்வளோதான். பாட்டு வருது, கேட்டு முடியும். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: The Evening Correct presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special ah 15 lakhs price discount SUV car free maintenance and free rental perunga. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: பேக். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 30 lakh டிஸ்கவுண்டோட விஎன்சிடி உடைய ஒன் ஆஃப் த நைசஸ்ட் வில்லாவை சென்னை, மதுரை ஆர் கோயம்புத்தூர் ஆர் 3 லொக்கேஷன்ஸ்லையுமே ஆஸ் பர் யுவர் ஸ்ட்ரென்த் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111. ஓகே, 0547673111. ஷார்ஜாலாம் நடக்குது இந்த வாரம், இந்த வாரம் சண்டே 21st, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அல் ஹயாத் ஹோட்டல், கிங் ஃபைசல் மாஸ்க்கு ஆப்போசிட்டில், ஷார்ஜாவில் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் போய் நீங்கள் மெயின் சிட்டி டீம் மீட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரோ, இப்போ வந்து பிளாட் பற்றி, வில்லா பற்றி, எல்லாத்தை பற்றி சொன்னோம். இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் வந்து ஒரு
4: நான் 3 வாரம் இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன், இந்த ஆஃபர், இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி. ஸோ நிறைய பேர் நீங்கள் இதை ஆல்மோஸ்ட் கேட்டிருப்பீங்க, இந்த ஆஃபர்னா என்ன, இந்த ஆனிவர்சரி என்ன, இதுக்கான இந்த ஈவெண்ட்டுன்னு. பட் ஒன் திங் வி வாண்ட் பி வி ஐ ஹாவ் டு டெல் யூ தட் அண்ட் 15 இயர்ஸாக இங்கே பண்ணும்போது வி ஹாவ் ஓன் ஆஃபர், we have close to 15 members team inga operate panikittirukom. And oru vishayam enna appadina, this beginning in the aarambathil nindu innikku varaikkum one focus is about a client centric actually the vantu. So oru client kudukura feedback vandu evloku evlo maarunradhukku difference da Palm Beach indra villa Bali style la naanga oru villa offer pannom, adu mulukku mulukku oru client kudutha feedback da actually vantu. And over villa layum over design concept a irukalam. Ipo neenga nariya time la naanga 100% loan funding kuduthirukom actually vantu, adu client oda requirement base panni da. So nama client என்ன சொல்றாங்கன்றதை கேட்டோம் அப்படின்னா, அண்ட் ஆப்வியஸ்லி கம்பெனியோட க்ரோத்தும் நல்லா இருக்கும், அண்ட் ஆப்வியஸ்லி அது கிளைண்ட்டுக்கும் நல்ல ப்ராடக்டாக போய் சேரும். அதுதான் விஎன்சிடியோட க்ரோத் ஆஃப் யூஏஇ. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இஸ் நாட் அ கிரேட் டைம், பிகாஸ் ஏன்னா அந்த டைமில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டு, நாங்கள் ஒரு வில்லாவோட டிசைன் கொண்டு வந்துட்டு, இதைத்தான் இங்கே விற்கணும்னு சொல்லி புஷ் பண்ணும்போது நத்திங் வாஸ் மூவ், அப்சலூட்லி 0 sale ஃபார் 2 இயர்ஸ் கஷ்டான். தென் வி ரியலைஸ்ட் லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா, அதுக்கு தர் ஆர் சர்வீசஸ் ரெண்டல்ஸ் அண்ட் இஎம்ஐ லோன் சப்போர்ட் அண்ட் கஸ்டமைசேஷன் சப்போர்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வில்லால நிறையா ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வேணும், ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும், ஒருத்தருக்கு பூஜை ரூம் வேணும், ஒருத்தருக்கு ஸ்டடி ரூம் வேணும், ஒருத்தருக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து மேலே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் தேவைப்படும், ஒரு சிலருக்கு லிஃப்ட் தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைண்ட்டோட டிசைன், ஏன்னா இது அவங்களோட ஒரு ஒரு மெனி கிளைண்ட்ஸோட லைஃப் டைம் ட்ரீம். நிறைய யூடியூப்ஸ் பார்த்து, நிறைய இன்ஸ்டா பார்த்து, நம்ம வீட்டில் இந்த வால்பேப்பர் இருக்கணும், இந்த டிசைன்ஸ் இருக்கணும், இந்த டைல் இருக்கணும் சொல்லி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணும்போது, அதை கிளைண்ட்டோட ஒர்க்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை ரீஒர்க் பண்ணி நிறையா கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கும்போது, த வில்லா ஆல்சோ லுக் வெரி க்ளோரியஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டு பேருக்குமே இருக்கும். So it's more than a transactional, it is beautiful relationship with all the clients and adha innum better panni tha irukum. It's not that we 100 out of 100 epoma solla mattum and innum better panni innum feedbacks eduthu work pannittu irukom nariya vishayathila. So andha vagaila in the 15th year la we are coming with lot of villas and lot of developments in terms of appreciation and nalla oru growth kudukra mari, nalla oru rich growth kudukra mari, nalla oru appreciation kudukra mari products na in the 15th year la nama kondu vara porom. Adhiley nariya customization பை அண்ட் பில்டில் கிளைண்ட்டுக்கு எப்படி வேணும், இந்த டிசைன்ஸ் எலிவேஷனில் என்ன, நிறைய டெவலப்பர் வந்து எலிவேஷனை மாற்ற மாட்டாங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து புதுசாக பண்ணுறதுல இன்க்ளூடிங் எலிவேஷன்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான வில்லாஸ் தான் இந்த 15th இயரில் கொண்டு வர போகிறோம் அதுக்கு. அண்ட் அதுக்கான ஒரு ஒரு ஒரு 15 இயர்ஸ் நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒரு தேங்க்ஸ் அண்ட் க்ரீட் அண்ட் மீட் தான் நம்ம ஆர்கனைஸ் எப்பயுமே பண்ணுவோம். அண்ட் இந்த ஷார்ஜாவில் இதை வந்து ரொம்ப பெருசாக பண்ண போகிறோம். வழக்கமாக துபாயில் தான் பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் யூ டூயிங் எ க்ரீட் அண்ட் மீட் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட் அட் ஷார்ஜா. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் வி வாண்ட் வெல்கம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் யூ டு ஆல் த லிசனர்ஸ் அண்ட் ஆல் அவர் கிளைண்ட்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் ஆஸ் டிஸ்கஸ் நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி 15 lakh வர்த் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், 15 lakh வர்த் ஆஃப் கார் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர் அண்ட் பெனிஃபிட்டோட சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இருக்க வில்லாஸை பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹாப்பியாக நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் க்ரீட் அண்ட் மீட்டோட சேர்த்து வி அரேஞ்சிங் லஞ்ச் அண்ட் டின்னர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் கால் பண்ணி எவ்வளோ ஃபேமிலி மெம்பர் வரீங்க, இல்லை எவ்வளோ பேர் வரீங்க, என்ன டைமில் வரீங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டிங்கன்னா வி கேன் டூ அ பெட்டர் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ ப்ளீஸ் டூ கால் அஸ் அண்ட் சென்ட் அ மெசேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைம் என்னென்னு, அண்ட் வி வில் கால் யூ பேக் அண்ட் ஃபிக்ஸ் யூ அப்பாயின்மெண்ட்.
3: ஓகே, தட் வாஸ் நைஸ். So 0547673111. Okay, 0547673111. கால் தம் அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் புக் யர் வில்லா அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். யாரெல்லாம் வந்து சீரியஸ் பயஸாக போக போகிறீங்களோ, யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு போகிறீங்களோ, எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். அண்ட் இவெண்ட் வந்து ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டல். ஓகே, அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபேசல் மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அல் ஹயாத் ஹோட்டலில் தான் நடக்குது. ஸோ அதனால் கமிங் சண்டே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நீ இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ.
1: தேங்க்யூ
4: ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் லாங் இன்டர்வியூ.
3: ஐ வில் சீ யூ கைஸ் ஷார்ட்லி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சட்டப்பேரவையில் தனி மனித துதி பாடல்தான் அதிகமாக உள்ளது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாடியுள்ளார். மேலும் நேரலை துண்டிப்பு குறித்தும் அவர் அதிருப்தி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீது நடந்த விவாதத்தில் நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசிய போது, உறுப்பினர்களின் பேச்சு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே போகின்றது. உறுப்பினர்கள் உரையில் தனிக்கட்சியை பற்றும் தனிக்கட்சியை பற்றியும் தனித்தலைவர்களை பற்றியும் துதிப்பாடல்கள்தான் அதிகமாக இருக்கின்றன என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேசாமல் திசை திரும்பி வேறு எதையோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது எப்போது முடியும் என்பதும் கூட தெரியவில்லை. தலைவர்கள் துதிப்பாடல் பற்றி பேசினால் நாங்கள் கூட எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி ஆதரவு திட்டத்தின் 23rd தவணை தொகையான 18,800 கோடியை 9.44 கோடி விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திரமோடி ஜூன் 21st தேதி விடுவிக்க உள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் நரேந்திரமோடி இம்மாதம் 20-21st தேதிகளில் மேற்கு வங்கம் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 20th தேதி 3:45 அளவில் ஹுக்லி மாவட்டம் தாரகேஸ்வர் நகரில் நடைபெறும் மேற்கு வங்க மாநில உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். அதன் பின்னர் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21st தேதி காலை 6:30 கொல்கத்தாவில் நடைபெறும் 12th சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய வர்த்தமானி அறிவித்தலின் நோக்கம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது அல்ல என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த் தெரிவித்துள்ளார். விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ள அவர், இறக்குமதிக்கான கொடுப்பனவுகளை முறையாக ஆய்வு செய்து வெளிநாட்டு செலாவணி தேவையின்றி நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதே இதன் நோக்கம் என வலியுறுத்தினார். சில தரப்பினர் போலி நிறுவனங்களை பதிவு செய்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செயல்முறை போர்வையில் வெளிநாட்டு செலாவணியை நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளமை அண்மையில் பாராளுமன்றத்தில் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளை ஜெனீவா நகரில் அவசரமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரை ஏற்கனவே மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான அவசியம் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரை ஜூன் 18 அன்று டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்டுள்ள அந்த சந்திப்பை அவசரமாக நடத்த வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் வரவிருக்கும் நாட்களில் ஒரு சந்திப்பை நடத்த திட்டமிட்டு வருகின்றோம் என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகி கூறியுள்ளார். இதன் மூலம் ஒப்பந்தத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னேறியுள்ள நிலையில் இருதரப்பினரும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: எதிர்வரும் ஜூன் 21st தேதி சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படவுள்ளது. 12th சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் துபாய் காவல்துறை இணைந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு யோகா நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது. ஆரோக்கியமான வயது முதிர்வு என்ற துணைப்பொருளில் இவ்வருட யோகா தினம் அனுசரிக்கப்படுகின்றது. போலீஸ் ஆபீசர் கிளப் துபாயில் எதிர்வரும் 21st தேதி அதிகாலை 5:30 முதல் 6:30 வரை இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. இதேவேளை அபுதாபியில் லூவ் அருங்காட்சியகத்தில் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. எதிர்வரும் 21 காலை 8 முதல் 9 வரை இந்த நிகழ்வு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லூ அபுதாபி இவெண்ட்ஸ் என்ற பக்கத்தில் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவை பொதுமக்கள் செய்து கொள்ளலாம்.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: கானா நாட்டில் தனது சேவைகளை விரிவுபடுத்த உள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக துபாய் மற்றும் அக்ரா இடையே 2026 ஜூலை 12 தேதி முதல் வாரத்திற்கு கூடுதலாக 4 விமான சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த புதிய சேவைகள் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய தினசரி விமான சேவைக்கு மேலதிகமாக இயங்கும். மேலும் அக்ராவுக்கும் அங்கிருந்து பிற இடங்களுக்கும் அதிகரித்து வரும் விமான பயண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
4: Business update.
5: Brought to you by Zoho.com.
3: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
6: Was brought to you by Danya Group of Companies since 1982.
7: தமிழ் 89.4.

0: ஒன்னையும் பயப்படி காட்டா. அப்பா 6-7 நெக் டு நெக் பேசினதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்டேட்டோட நான் திருப்பி வந்திருக்கேன். எங்க அப்டேட்டோட இந்த ஒரு மணி நேரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Dubai Metro is getting like கிட்டத்தட்ட வந்து 29 new stations, 29 புது ஸ்டேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அதாவது ரெண்டு பிராண்ட் நியூ ரூட்ஸ், கோல்ட் லைன் அதுக்கப்புறம் ப்ளூ லைன். கோல்ட் லைன் வந்து 2032 ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ப்ளூ லைன் வந்து எப்படியோ வந்து 2029 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படின்னா ப்ளூ லைன் ஸ்டேஷன்ஸில் அகாடமிக் சிட்டி, அல்ஷதாஃப், ரஷீத்யா இருக்கே, ஆமாம் இது வந்து இன்னொரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்கும் போல். அண்ட் இதுக்கு ஒரு செகண்ட் ரூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல். ஸோ அல்வார்கா, க்ரீக் ஹார்பரு, ஃபெஸ்டிவல் சிட்டி, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ், இன்டர்நேஷ்னல் சிட்டி, மெர்தவ், ராசல்கூர், இதெல்லாம் வரும் போல். ஸோ மெட்ரோ கோல்ட் லைன் ஸ்டேஷனாக வந்து குபைபா இன்டர்சேஞ்ச், குபைபாவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இன்டர்சேஞ்ச் எங்கே இருக்கும் அப்படின்னா புர்ஜ்மானில் இருக்கும், அதுக்கப்புறம் யூனியனில் இருக்கும், ஆமாம் இருக்கும். ஸோ அல்மீனா ஸ்ட்ரீட்டு, அல் சத்வா நியர் சத்வா பஸ் ஸ்டேஷன், அல் சத்வா ரோடு, சிட்டி வாக்கு, பிஸ்னஸ் பே இன்டர்சேஞ்சு, புர்ஜ் கலீஃபா ரோடு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் 1 அந்த ஹை ஸ்பீட் ரயில் லைன் இருக்குல்ல அங்கே, டிஸ்ட்ரிக்ட் 1 மறுபடியும் நாதல்சேவா கிட்டே, துபாய் ஹில்ஸு, குளோபல் வில்லேஜ், ஃபியூச்சர் மேதான் எட்டிஹாட் ரயில் இன்டர்சேஞ்சு, ஹதீக் முகமது பின் ராஷு, துபாய் மிரக்கல் கார்டன், ஜேவிசி ஏரியாவுக்கு ஃபைனலி மெட்ரோ வருது. ஆனால் நான் இருப்பேனான்னு தெரியல அது வரைக்கும், இல்லை ஜேவிசியில் இருப்பேனான்னு தெரியல. துபாய் ப்ரொடக்ஷன் சிட்டி, ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் இன்டர்சேஞ்ச், இந்த மாதிரி இடத்துலலாம் வருதாங்க. அதாவது மொத்த சிட்டியுமே இட்வில் பி வந்து மெட்ரோ கனெக்டட். ஸோ அப்போ கார் ஓட்டுறவங்க எண்ணிக்கை கம்மியாகிடுமா அப்படின்றீங்களா? தெரில எனக்கு எத்தனை வேறு வேறு கண்ட்ரியுடைய கார் கம்பெனிஸ் எல்லாம் வந்து உள்ளே வராங்க, அண்ட் அவங்க எவ்வளோ ஈஸியாக வந்து கார் லோன்ஸை கொடுத்து காரை வாங்க வைக்கிறாங்கங்கிறது பொறுத்து இருக்குது. பட் இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா கார் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன் எனி டைம் சூன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: எங்கப்பா அந்த மியூசிக்? எதுக்கு அப்படின்னா துபாய் வந்து தி ஆர் ட்ரைங் டு மேக் துபாய் ஆஸ் அ 20-minute சிட்டி. ஓகே, ஸோ துபாய் இஸ் ஆன் அ மிஷன், அதாவது 20 minutes வந்து முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். சூப்பர் மேட்டரில் ஆக்சுவலி துபாய் என்னங்க எல்லாமே பக்கங்க, நீங்கள் என்னங்க கார் எடுத்தீங்கன்னா எல்லாமே கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மாற்றி இப்போ வந்து எப்படின்னா மெட்ரோ ஏறுங்க எல்லாமே கிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுமா. அதுவும் சம்மர்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் இந்த ஜேவிசியிலேருந்து இந்த பக்கம் துபாய் சிலிக்கன் ஓயசிஸ்லேருந்து எல்லாத்தையுமே மெட்ரோவில் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு காரே தேவைப்படாது. ஆல்மோஸ்ட் இப்போ என்கிட்டலாம் கார் வரவே நான் வந்து சில ஏரியாக்கெலாம் சுற்றுறேன். இப்போ கார் இல்லாதவங்கலாம் வந்து ஜேவிசி சைடு அதுக்கப்புறம் சிலிக்கன் ஓயசிஸ் சைடெலாம் பெருசாக போயிட்டு வர்றதில்ல. பஸ்ஸில் எத்தனை பேர் போகிறீங்கன்னு தெரியல. ஸோ சர்வீசஸ்க்கு வந்து ஈஸியர் ஆக்சஸ் அண்ட் ரோட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மொபிலிட்டியுடைய காரிடோர்ஸை வந்து புதுசாக போடுறது அப்படிங்கிற மாதிரி மூணு பிளான் வந்து வச்சுருக்காங்களாம். ஓகே, இதை பற்றி பேசுகிறேன் நான் அடுத்த இதான் இருக்கேன். இதை பற்றி நீ ஃபுல்லாக துபாய் எப்படி ஒரு 20-minute சிட்டியாக ஆக போகுது இன் ஃபியூச்சரில், அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்க, அது செம்மையாக மூன்று கட்ட பிளான்களை வைத்திருக்கிறார்கள், அது என்ன அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன்னா நீங்கள் உங்கள் வீக்கெண்டுக்கு அப்படியே பிளானை போடுவீங்களா ஒரு வாரத்தில், சரியா?

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ
1: த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: கதை போமா?
1: கதை போமா?
3: கதை போமா?
1: கதை போமா?
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
5: வெற்றி வெற்றி
6: 25 million dirhams.
7: உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: 10 out of 10 offer alert. PropShell-ஓட NRI meetup-க்கு நீங்க ரெடியா? Coming June 20 and 21 morning 9 am to 9 pm Novo Hotel Sharjah Expo Center-ல. இந்த இவென்ட்ல 8 lakhs-ல இருந்து பிளாட்ஸ் இருக்கு. 80% bank loan option-ஓட
8: ஆன் ஸ்பாட்ல பிளாட்ஸ் புக் பண்ணா 10 gold coin, 10 square feet extra free, Chennai flight tickets are free, எல்லாமே BTCP and RERA approved plots. PropShell NRI Tamil Nadu land meetup மிஸ் பண்ணிராதீங்க. Call 56415 4242.
9: PropShell தானே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special. 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental. Peringa. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, pala offers. Matrum Z5. Inda varshat oda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. என்ஜாய் பண்ணுங்க.
2: பாயிண்ட் நம்பர் 1. வெல்கம் பேக். நம்ம பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். துபாய் வந்து, துபாயுடைய அந்த 10X இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, 10X இனிஷியேட்டிவ்னா என்னது, அதாவது அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே உலகத்தில் இருக்கிற மற்ற லீடிங் சிட்டியை விட இன்னும் கொஞ்சம் எஹெடாக இருக்கணும். அதாவது நான் துபாயில் இருக்கேன்ப்பா. ஓ, துபாயில் இருக்கீங்களா, சூப்பருங்க. ஏன்னா துபாயில் இது கிடைக்கும், அது கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். துபாயில் இல்லாததே இல்லைன்னு இப்போ இல்லை, 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து வேறு எந்த கண்ட்ரிக்கு எது வந்தாலுமே அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்துடணும் அப்படிங்கிறதான் வந்து இங்கே இருக்கிற நம்மளுடைய லீடர்ஸோட பிக்கஸ்ட் எய்மே. விச் இஸ் லைக் அதனால தான் இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி இத்தனை விஷயங்கள் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை எது இருந்தாலும் டக்கு டக்குன்னு அது வந்து தீர்ந்து போயிடுது. பட் எனிவேஸ், இந்த துபாய் வந்து இப்போ 20 மினிட்ஸ் சிட்டியாக, அதாவது துபாயில் எல்லாமே வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். அதாவது ஒரு மனுஷன் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவனுக்கு எல்லாமே 20 நிமிஷத்துலேயே கிடைக்கணும், எல்லா வேலையுமே 20 நிமிஷத்துலேயே முடிக்கணும் அப்படிங்கிறதான் இனிஷியேட்டிவ். ஓகே, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே. ஸோ அதுக்கு வந்து 3 பிளான் வச்சுருக்காங்களாம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியர் ஆக்சஸ் டு சர்வீசஸ். வெரி சிம்பிள். அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம கார் ஓட்டிட்டு தான் அங்கே இப்போ 5 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் சில ஏரியாவுக்கு. ஆனால் கார் ஓட்டிகிட்டு போனால் சுற்றிட்டு போகணும், பார்க்கிங் போடணும், நிறைய நேரம் பார்க்கிங்கே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் காரோட தேவை பெருசாக இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மேக்ஸிமம் 20 நிமிஷத்தில் வாக்கிங்லேயோ இல்லை சைக்கிள் பண்ணிட்டோ கூட, இல்லாட்டா ஏதோ ஒரு விதத்தில் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து அந்த 20 நிமிஷத்துலேயே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோல். ஓகே, ஸோ அதுவும் வந்து 80% ஆஃப் எல்லா எசென்ஷியல் சர்வீசஸும் அம்யூனிட்டிஸுமே வந்து இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ஃபார்மசிக்கு போகணும்ப்பா, இங்கேருந்து வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோம், இல்லைன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி நம்ம ஒரு மாலுக்கு நடந்து போனோம், ஒரு மாலிலிருந்து இறங்கி இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போனோம் அப்படின்னா இது எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ளேயே. இல்லாட்டினா ஒரு இடத்துல ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போனோம் அப்படின்னு வரும்போது அதுவுமே வந்து ஐதர் நடந்தோ இல்லை சைக்கிள் பண்ணிட்டோ கூட நம்ம 20 நிமிஷத்துலேயே ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்மளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருணும் அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் கோலாக இருக்குது. இட் இஸ் லைக் வெரி குட். ஸோ அடுத்து இன்னும் 2 மேட்டர் இது வந்து என்னென்னு சொல்கிறேன், இப்போயே சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு இது மேட்டர் இருக்காது அப்படிங்கிறதுனால வேறு ஒரு சூப்பரான விஷயத்தை நான் சொல்கிறேன். கோல்டு விலையெல்லாம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது, சரியா? சில பேருக்கு வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு பற்றி தெரியுமா, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐன் கோல்டு, AIN, ஓகே, ஐன் கோல்டு வாலெட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, சரியா? ஐன் கோல்டு வாலெட், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு திரம்க்கு கூட நீங்கள் வந்து கோல்டு வாங்கிக்கலாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டுன்னு வச்சுக்கலாமே, சேஃபு, லைசன்ஸ்டு. மொதல் பர்ச்சேஸ்க்கு, அதாவது மொதல் பர்ச்சேஸில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கோல்டு அதில் வாங்குறீங்க அப்படின்னா அதிலிருந்து, அதாவது 100 திரம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 திரம்ஸ்க்கு நீங்கள் அதில் கோல்டு வாங்குறீங்கன்னா 20 திரம்ஸ்க்கு வர்த் கோல்டு ஃப்ரீ. ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ 100 திரம்க்கு வாங்கினீங்கன்னா அதில் 20 திரம்க்கான கோல்டு வந்து ஃப்ரீ. ஓகே, அண்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ரெஃபரன் ஏர்ன்னு ஒன்று இருக்குது, அதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு 20 திரம் கோல்டு வந்து கிடைக்கும் ஆன் 100 திரம்ஸ் ஆஃப் கோல்டு பர்ச்சேஸ். அண்ட் உங்களுக்கு அதுலேருந்து 10 திரம்ஸ் கிடைக்கும். அண்ட் வித்ட்ராலும் கொஞ்சம் ஈஸி தான், கோல்டு பாராவோ இல்லை காயினாவோ இல்லை கேஷ் ரிதம்ஸ்னால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து அவங்க ஸ்டோரை வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் கன்வீனியன்ட் பார்க்கிங்கோட ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே இருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னா நேரடியாக போய் அங்கேயே கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். AIN, ஐன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் LLC. ஓகே, நீங்கள் சும்மா மேப்பில் போட்டிங்கன்னா வரும். இல்லாட்டினா நீங்கள் ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கோல்டு வாங்குறது இவ்வளோ சுலபமான வேலையா? காசு எடுத்துகிட்டு போய் உட்காந்து டிசைனை பார்த்து வேணுமா வேண்டாமான்னு கேட்டு அதை வாங்கிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்து அதை இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறதுக்குள்ளே ஐயோ போதும் போதும் ஆயிடுதுப்பா. அதுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, கையில் இருக்கிற காசு எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே, எனிவேஸ், ஐ வில் ப்ளே அ நைஸ் சாங் அண்ட் ஐ வில் பி பேக் வித் rest of the 2 points. Now bravo, and you're listening to 89.4 Tamil FM. This is the Evening Correct. Tamil 89.4. 4. 91 போடு. 90s not.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. Interior work, AC, electrical, furniture, painting, carpentry, partition, equipment installation, அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
2: VNCT Global in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCT Global 15 years in UAE anniversary க்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 லேக் இல்ல 2 லேக்ஸ் இல்ல, மொத்தம் 15 லேக்ஸ் பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 லேக்ஸ் வர்த் ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ரெண்டலும் ஃப்ரீ.
4: டோட்டலா 30 லேக் ரூபீஸ் வர்த் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த செலிப்ரேஷன் சேல் இவெண்ட் நம்ம ஷார்ஜால கமிங் சண்டே ஜூன் 21st மார்னிங் 10 AM டு ஈவினிங் 10 PM அல் ஹயத் ஹோட்டல் ஆப்போசிட் டு கிங் ஃபேசல் மாஸ்க்ல நடக்க இருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
5: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
6: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிகனோசிஸ் மற்றும் DIP.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: பண்ணுங்க.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: வாவ் வாவ் வாவ் வாவ். இப்போ நான் படிச்சிருக்கிற அந்த நியூஸை கேட்டால் அடாடா எப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் இருக்கண்டா அப்படின்னு உங்களுக்கே பெருமையாக இருக்கும். வெல்கம் பேக். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி துபாயை வந்து ஒரு 20 மினிட்ஸ் சிட்டியாக ஆக்கிறதுக்கு நிறைய பிளான் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து டாப் 3 ஐடியாஸை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலி வந்து ஈஸியர் ஆக்சஸ் டு சர்வீஸ், எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் நமக்கு வந்து நடந்தோ இல்லை சைக்கிளோ போயோ இல்லை ஏதோ ஒரு சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்லேயே நம்ம போய் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதான் மெயின் எய்ம். அதுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து ரோட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ ரோட் சேஃப்டி ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ் பண்ண தான் செய்யணும். அண்டு இப்போ ஜென்ரலாக அந்த அருவம்னு ஒரு படமா ஏதோ ஒரு படம் ஒன்று இருக்குது, என்ன படம் தெரியுமா, சித்தார்த் வந்து டிராஃபிக் போலீஸாக இருப்பார், ஜிவி பிரகாஷ் கூட பைக் ரேஸ்லாம் விட்டுருப்பார். அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், எப்படின்னா வந்து ரோட் ஒரு ஊரில் ரோடு எப்படி இருக்கோ அந்த ரோடு சொல்லிடும் அந்த நாட்டோட லட்சணம் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஆனால் எனக்கு அப்போ இம்மிடியட்லி துபாய் தான் தோணுச்சு, என்றைக்காவது 120லையோ 130லையோ நம்ம போகிறப்ப வண்டி வேகமாக போகுதுன்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கா நமக்கு? இருந்ததே இல்லை, ஏன்னா ரோடு அவ்வளோ ஸ்வீட்டாக சரி ஸ்வீட்டுன்றேன் அவ்வளோ நீட்டாக இருந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஸோ அதனால் ரோட் சேஃப்டியை இவங்க வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ என்ன சொல்கிறது, கூடோஸ் டு ஆர்டிஏ ஃபார் டூயிங் திஸ். ஏன்னா நம்மளாம் முக்கால்வாசி பேர் காரில் ட்ராவல் பண்ணுறோம், ரோட்டில் லைட்டாக ஒரு குழி இருந்ததுன்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோதான் லட்டில் வச்சு நினச்சியா தாஸ் நட்டில் வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்ச உடனே படார்னு வண்டி பறக்கலாம் ஏறல அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாத மாதிரி ரோடை சூப்பராக போடுத்துறாங்க. ஸோ அந்த சேஃப்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது. மூணாவது தான் மெயின் மேட்ரு, அதாவது மொபைலிட்டி காரிடர்ஸை வந்து உருவாக்க போகிறாங்களாம். அதாவது இந்த துபாய் வாக் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ ஆல்ரெடி இதோடய இம்ப்ளிமெண்டேஷன் அல்பர்ஷா 2 வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் 20 மினிட்ஸ் சிட்டி கான்செப்ட். ஓகே, ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு கார்லாம் என்ன பஸ்ஸில் போயிடலாம். ஓகே, பஸ்ஸு அந்த வேலை நிற்காது, பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். சரி, பஸ் இல்லைனா என்ன, டாக்ஸியில் போயிடலாம். சரி, டாக்ஸிக்கு காசு செலவு பண்ணணும். மிஞ்சி கடைசிக்கு ஒரு மனுஷன் எப்படி போகலாம், நடந்து போகலாம். இந்த சிட்டியை முழுக்க நடந்து வர்றதுக்கான, அதாவது இந்த சிட்டி முழுக்க நடைபாதையிலே நடந்து கவர் பண்ணுறதுக்கான வேலை தான் போயின்ட்டு இருக்கு இப்போ. வில் யூ கேன் யூ இமேஜின் தட் நம்ம இப்போ நான் வந்து துபாய் மரீனாவில் இருக்கேன், சரியா, அவ்வளோ தூரம் நடக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து நான் வந்து எப்படின்னா JLT வரைக்கும் நடக்கணும். ஓகே, ஆக்சுவலி இப்போவுமே மரீனாலிருந்து JLTக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்துடலாம், ஆனால் தூரம். ஆனால் இப்போ எப்படின்னா நிறைய ஷேடு இருக்கிற மாதிரி, நிறைய மரங்கள்லாம் வைக்கிற மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு ஈக்குவலாக வசதியாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் நடந்து நடுவில் வந்து இந்த சம்மர் டைம்லலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன காரிடார்ஸ் ஏசியெல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போ இமேஜின் நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போது ப்ளூ வாட்டர் ஐலாண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, சரி, அது கூட தூரம். நீங்கள் வந்து டிஸ்கவரி கார்டனில் இருக்கீங்க, அங்கேருந்து JLT வரைக்கும் வரணும், என்ன ஒரு 7 கிலோமீட்டர் வருமா, 7 or 8, ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அங்கேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நடு ஃபுல்லாக ஷேடாக இருக்குது, நல்லா குழு குழுன்னு இருக்குது, நடு நடுவில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு உட்காரத்துக்கு ஏரியாவும் இருக்குன்னா ஏன் நீங்கள் நடக்க மாட்டீங்க? சூப்பர் தானே, சம மேட்ரு தானே, நிறைய உங்களுக்கு டைம் இருக்குது, நடந்தே போயிடலாம்னு நினச்சி நீங்கள் நடக்கலாம் தானே. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இந்த துபாய் வாக் மாஸ்டர் பிளான் படி பார்த்தா 6500 கிலோமீட்டருக்கு வந்து இன்டர் கனெக்டட் நெட்ஒர்க் இதுக்கு நடுவில் இந்த 6500 3300 கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து புது பாத்வேஸ் இருக்க போதான். ஸோ அண்ட் இந்த மீதி இருக்கிற 2300 கிலோமீட்டரில் வந்து ஃபுல்லாக ஏற்கனவே இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை வேகப்படுத்தி 2040 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து முடிக்க போகிறாங்களா. 110 பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு, அண்டர் பாஸ்னு ஏகப்பட்டது வரப்போகுது. ஸோ ஜென்ரலாக எய்ம் என்ன அப்படின்னா மேஜர் லேண்ட்மார்க்ஸான புர்ஜ் கலீஃபா, துபாய் மரீனா, DIFC இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அதாவது விசிட்டர்ஸோ இல்லை ரெசிடென்ஸோ ஒரு ஐகானிக் பில்டிங்லேருந்து இன்னொரு ஐகானிக் பில்டிங்க்கு இந்த புது ரூட்டை வச்சு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதில் சரியான ஒரு மேட்ரு ஒன்று படித்து நான் என்ன தெரியுமா இருக்கேன் சொல்கிறேன், எங்கடா இது, அதாவது ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து எப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பிளான்லாம் நடந்ததுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பக்கத்தில் நியரஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆர் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலோ ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 800 மீட்டர்ஸ் தான் இருக்குமா. எல்லாமே கனெக்ட் ஆகிடும், நடந்தே ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். உங்களுக்கு பஸ் என்ன பஸ்ஸு, நடந்தே ஒரு ஏரியா, அதுதான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது மூலமாக வந்து நிறைய ஹோட்டல்ஸை பில்ட் பண்ண முடியுமா அண்ட் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 134% வந்து ஜம்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் ஐ வுட் சே தட் லிவிங் இன் டுபாய் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் தட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் மேட் ஸோ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு என் உரையை முடித்துக்கொண்டு நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப். ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். திஸ் இஸ் த ஈவினிங் கலக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர்ஜே பிராவோ. அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனா தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி போய் ஃபாலோ பண்ணு. குட் நைட்.
2: The Evening Correct presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special ah 15 lakhs price discount SUV car free maintenance and free rental perunga. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year. என்ஜாய் பண்ணுங்க.

coming up next. நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
1: 89.4 விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
1: தமிழக செய்திகள்
2: மேகதாது அணைக்கு எதிரான முதல்வரின் தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. முதல்வரின் தனி தீர்மானத்தை திமுக அதிமுக விசிக தேமுதிக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். அதனால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கின்றது. கர்நாடக அரசின் மேகதாட்டு அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகின்றது என்று தெரிவித்தார். தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவிரி விவகாரத்தில் தனி நடுவர் மன்றம் அமைக்க சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்பதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்று தீர்மானம் திருத்தப்பட்டு 4வது பத்தியில் சேர்க்க முன்மொழிவதாக முதல்வர் விஜய் தெரிவித்தார். நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில்தான் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அவையில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வதே சட்டமன்ற மரபு என்று அவர் குறிப்பிட்டார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மேகதாது அணை கட்டப்படுவதை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அதிமுக ஆட்சிக் காலத்திலும் எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை நீர் சீர்குலைக்கும் நல்லுறவை சீர்குலைக்கும் நோக்கில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். நீண்ட சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட்ட தமிழக மக்களின் உரிமை, டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம், 20 மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்தார். திமுக விட்டுச் சென்ற கடனை காரணம் காட்டி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் தவிக அரசு ஏதேனும் சமரசம் செய்ய முயன்றால் அதை பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் உங்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெறும் கடன் பத்திரத்தை மட்டுமே வாசித்திருந்த நிலையில் தேர்தலின் போது தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் குறித்து சட்டமன்ற உரையில் நீங்களும் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடனை காரணம் காட்டி கொடுத்த வாக்குறுதிகளை கிடப்பில் போடுவதற்கு நீங்கள் திட்டம் தீட்டுகின்றீர்களோ என தோன்றுகின்றது என்று அவர் கூறியுள்ளார். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தின் பொருளாதாரத்தை திமுக எப்படியெல்லாம் சிதைத்தது, மக்களின் தோள்களின் மீது கடன் சுமையை கூட்டி வைத்திருந்தது என்பது ஒன்றும் சிதம்பர ரகசியம் அல்ல. நேற்றைக்கு வந்த தாவிக்கா புலனாய்வு செய்து இதனை புதிதாக கண்டுபிடித்து விடவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இக்ராம் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. அவசர நிலைமையின் தன்மையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் நடைபெறவுள்ள மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வின் முன்னதாக செய்தி பரிமாற்ற செயலியான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. மேலும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் குறைந்த கட்டுப்பாடுகளை மட்டுமே கொண்டவை என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. அனைத்து வாதங்களையும் பரிசீலித்த பிறகு இந்த விவகாரத்தின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட காரணங்கள் போதுமானவை என்று நாங்கள் கருதுகின்றோம் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. மேலும் அரசு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றியுள்ளது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. கேரள சட்டப்பேரவையில் இன்று 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் முதலமைச்சர் வி டி சதீசன் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார். மக்களுக்கு அதிக பொருளாதார சுமையை வழங்காத நிதிநிலை அறிக்கை இதுவென்று கூறப்படுகின்றது. பகடி வதைக்கு எதிரான சட்டம், பெண்களுக்கு இசைவான பல்கலைக்கழகங்கள், மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜென்சி தலைமுறைக்கு ஸ்டார்ட் அப் வசதிகளை வழங்க 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
2: செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை விரைவாகவும் முறையான சாட்சியங்களை பரிசீலனை செய்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தருவது அரசாங்கத்தின் கடமையாகும் என இலங்கையின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாளையக்கார தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளை இன்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது செம்மணி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச நிபுணர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றமை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், இலங்கையில் உள்ள குற்றவியல் சட்டமே இதற்கு போதுமானது. சந்தேக நபர்களை கைது செய்து சாட்சியங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு உள்நாட்டு சட்டங்கள் போதுமானதாகவே உள்ளன என்றார். ஆனால் இந்த விசாரணைகள் இன்னும் அந்த அளவுக்கு முன்னோக்கி நகர்த்தப்படவில்லை. தற்சமயம் அகழ்வு மட்டத்திலேயே காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு எந்தவொரு குற்றத்துக்கும் தண்டனை வழங்குவதற்கு நாட்டில் உள்ள சட்டத்தின்படி நாம் செயற்படுவோம் என்றார்.
3: அமீரக செய்திகள்.
2: நகரும் வாகனங்களில் இருந்து குப்பைகளை சாலைகளில் வீசும் ஓட்டுநர்கள் மற்றும் சாலை பயனாளர்களை காட்டும் கண்காணிப்பு காட்சிகளை அபுதாபி போலீசார் வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற மற்றும் நாகரிகமற்ற வாகன ஓட்டுநர் நடத்தைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட இந்த காணொலியில் சாலைகளில் குப்பை வீசப்படும் பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதிகாரிகளின் கூற்றுப்படி இத்தகைய செயல்கள் அமீரகத்தின் சுத்தமான மற்றும் நாகரிகமான பொதுச்சூழலை பேணும் உறுதிப்பாட்டுக்கு முரணானவையாகும். மேலும் பொது சொத்துக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதை வலியுறுத்தி சாலை விதிமுறைகளையும் சமூக பொறுப்பையும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முஷ்ரிப் மால் வணிக வளாகத்தில் ஃப்ரீ ஃப்ளோ பெய்ட் பார்க்கிங் சிஸ்டத்தை அபுதாபியின் கியூ மொபிலிட்டி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் நோக்கம் வருகையாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதும் வாகன நிறுத்த மேலாண்மைக்கான நவீன டிஜிட்டல் தீர்வுகளை செயல்படுத்துவதுமாகும். இந்த புதிய முறைமையின் மூலம் பயனர்களின் டாப் வாலட்டில் இருந்து வாகன நிறுத்த கட்டணம் தானாகவே செலுத்தப்படும். இதனால் வணிக வளாகத்துக்குள் போக்குவரத்து ஓட்டம் மேம்படவும் வாகன நிறுத்த பகுதிகளில் ஏற்படும் நெரிசல் குறையவும் காலியாக உள்ள வாகன நிறுத்த இடங்களை எளிதில் கண்டறியவும் முடியும்.
3: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளை ஜெனீவா நகரில் அவசரமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரை ஏற்கனவே மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான அவசியம் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரை ஜூன் 18 அன்று டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்டுள்ள அந்த சந்திப்பை அவசரமாக நடத்த வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் வரவிருக்கும் நாட்களில் ஒரு சந்திப்பை நடத்த திட்டமிட்டு வருகின்றோம் என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகி கூறியுள்ளார். இதன் மூலம் ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னேறியுள்ள நிலையில் இருதரப்பினரும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே இன்று முதல் போர் நிறுத்த உடன்படிக்கை அமலுக்கு வந்துள்ளது. அமெரிக்க சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் இதனை தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் கத்தார் தரப்பு பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானின் உதவியுடன் இந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு பரிமாற்றங்கள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் போர் நிறுத்த உடன்பாட்டில் ஈடுபட்டுள்ளதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அமெரிக்கா நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. நாட்டின் நலன்களையும் அதன் கூட்டாளிகளையும் பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொள்ளும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற மேட் ரென்ஷோ 52 பந்துகளில் 89 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். டிம் டேவிட் 45 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷ் 20 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். 197 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 189 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை ஆஸ்திரேலிய அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள் First brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamil FM. Star of the month. Singer SPB.

0: Good evening. பண்ணலாமா? அதாவது சர்வதேச யோகா நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இது கூட நல்ல சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் வந்து இந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டே அன்னைக்கு கூட வந்து நம்ம எடுக்கலாம். பிகாஸ் யோகா வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஸோ எப்பயுமே எங்கே இருக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் அப்படின்னா யோகான்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் அதை முயற்சி பண்ணி ஆனால் போங்க அப்படின்னு விட்டுருப்பீங்க. மனசை வந்து விட்டுறாமல் நீங்களும் வந்து துபாயில் அபுதாபியில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர்.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
0: And அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Okay, so evening gold rate enna appdinu paakumbodhu 24 கேரட் கோல்டு 501 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 464 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 445 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 381 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ். கோல்டு வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் கிஃப்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயத்தை இப்போ நான் பதிவு பண்றேன். பிகாஸ் நம்மளை பத்தி அப்ப நினைக்கணும்ல. அப்பப்போ 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be right back.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
1: ஆ
2: த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா?
2: கதை போமா?
1: கதை போமா?
3: கதை போமா வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க கிட்ட இடத்த மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இன்டீரியர் ஒர்க் என்ன, ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், விசா அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே டக்கு டக்குன்னு சட்டுப்புட்டுன்னு பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஸோ கம்ப்ளீட்டாக செஞ்சு உங்கள் கையில் சாவியை முடிஞ்சிருந்தாங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆஹா, ஸோ எல்லா வேலைகளும் ஒரே ஆலையை வந்து முடிச்சு கொடுக்கறது எவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ நீங்களும் ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கால் 04271-2638. ஐ ரிப்பீட், 04271-2638 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஒரு மெயில் பண்ணலாம் நீங்கள் arul@falcontechnicalservices.com arul@falcontechnicalservices.com நீங்கள் மெயில் பண்ணலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: ஒரு காலத்து
2: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல. இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன தெரியுமா? காதல். இந்த காதல் முன்னெல்லாம் எப்படி வரும்? ஒருத்தவங்களை பார்த்த உடனே காதல் வரும். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கும், சில பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நடந்தது கிடையாதுங்க அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அண்ட் சில பேர் பார்த்து பழகினா கொஞ்ச நாள்லயே அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஆஹா, நல்லா இருக்கே இந்த ஃபீலிங், நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டாங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதா, அதுவும் அவங்க ஃபோன் நம்பரை வாங்குறதுக்கான பட்ட பாடெல்லாம் ஒரு லிஸ்டே போடலாம் இல்லையா, ஒன்னா ரெண்டா நிறைய நடந்திருக்கும் இல்லையா, அவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க. அண்ட் அந்த வீட்டில் அந்த காதலுக்கு சம்மதிக்க மாட்டாங்களா, அந்த பொண்ணோ ஒரு பையனோ கூட ஓகே சொல்லிடுவாங்க, அண்ட் அந்த வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்களா, அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த போராட்டம் அதுவும் எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த கல்யாணத்தில் தான் நம்ம லவ் பண்ணது உண்மையா இல்லையா அப்படின்றதே புரிய வரும். சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் வந்து 2-3 வருஷம்னு சொல்லுவாங்க, சில பேர் 7 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இந்த காதல் எல்லாமே அழகுதான். ஒரு தோற்றத்தை பார்த்தாலோ, இல்லை மனசை பார்த்தாலோ, இல்லை அவங்க கூட பழகி பார்த்தாலோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காதலாம் வந்திருக்கும். பட் இன்னைக்கு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் வந்து, ஒரு 60 வயசுக்கு மேலே வர காதல் எவ்வளவு அழகானது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாவ் எப்படிப்பட்ட பேரில் சா எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு அப்படின்னு இல்லையா. சில பேரை பார்த்து பொறாமப்பட வைக்கக்கூடிய காதல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பொறாமனா நல்ல விதமாக தான், இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு பொறாமை அப்படின்னு கூட சொல்லலாம். பேசலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்பு கொரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
9: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிகனோசிஸ் மற்றும் DIP.
10: மேடம் ஒரு நிமிஷம்.
11: எஸ்.
10: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
11: ஹா, நல்லா தெரியுமே.
10: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
13: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
14: This hour of Anbudan Naan is brought to you by Evora collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
11: மனசு தொட்ட மெட்டுக்காக பாட்டு கொடுத்துடலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. மிஸ்டர் அரவிந்த் வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட அரவிந்த் ஒரு பாட்டு பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்காம வேற ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. கொஞ்சி பேசிட வேண்டாம் அப்படின்ற பாட்டு, சேதுபதி படம் நினைக்கிறேன். ஆமா, ஸோ அந்த படத்துலேருந்து அதுக்கு பிளே பண்றோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: மற்றும்

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.4

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்தியா போயிருந்தேன் இல்லையா. அப்போது பெங்களூரில் ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. மதுரையில் மட்டும் இல்லை, பெங்களூர்லேயும் ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. எனக்கே அப்போ தான் வந்து தெரியும். ஸோ அப்போ அங்கே போயிருக்கும் போது ஒரு தாத்தா பாட்டி, இந்த ஸ்டோரி நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் இந்த ஷோவில் பர்ஃபெக்டான டைமில் மறுபடியும் ஒரு தடவை சொல்லணும்னு ஒரு ஆசை. அண்ட் ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, கேட்காதவங்களுக்காக ஒரு தடவை என்னோட மன திருப்திக்காக நான் சொல்லிக்கிறேன். அந்த தாத்தா பாட்டி கோவிலுக்குள்ளே வந்தாங்க. வந்தோடனே அந்த பாட்டினால நடக்க முடியாது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த தாத்தா என்ன பண்ணார், கையில் ஒரு சேரை தூக்கிட்டே வந்தார். சேரை தூக்கிட்டு கோவிலுக்குள்ளே வந்து வச்சுட்டார். சாமிக்கு நம்மளாம் கீழே தரையில் உட்காந்து ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அவர் வந்து சேரை பக்கத்துலேயே வந்து வச்சுட்டார். அந்த பாட்டி உட்காந்துட்டே வந்து ப்ரே பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கையில் ஒரு கொடை, இன்னொரு கையில் வந்து சேர். ஸோ ரெண்டு பேரும் ப்ரே பண்ணுறாங்க கோவிலில். அந்த கோவிலை சுற்றி வரும்போது அவர் அழகாக அந்த கொடையை பிடிச்சிட்டு, ஒரு கையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்து அந்த பாட்டியை பிடிச்சிக்கிட்டு அண்ட் அந்த அவரோட கையில் இடுக்கில் வந்து அந்த சேரையும் வச்சுக்கிட்டு நடந்து போகிறாரு. நான் அதை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐயோ, என் கண்ணே வந்து பற்றும் போல, படக்கூடாது, யாரு கண்ணும் படக்கூடாது, இன்னொரு 100 வருஷம் கொடுக்கடவுளே, அவங்க இன்னும் நல்லா வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை மட்டும் எனக்கு வந்து இருந்தது. அண்ட் அந்த ஒரு திருப்தி இருந்தது பார்த்தீங்களா, அதனால் இப்போ கூட எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம் நான் பார்த்தது அப்படின்னா ரீசெண்டாக நான் அதை தான் வந்து சொல்லுவேன். எப்படி இருக்கணும் ஒரு காதல், ஒரு 60 வயசுக்கு மேலே எப்படி தாங்குறாங்க, பட் ஸ்டில் அந்த தாத்தா வந்து அவருக்கும் வயசாயிருச்சு, பட் அந்த மனசில் இருக்க பலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் பார்த்தேன். தன்னோட ஒய்ஃப் இருக்கா, அவளுக்கு வந்து முடியல, நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுல ரியல் ஹீரோ. சீரியஸ்லி எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு அண்ட் கார் வரைக்கும் அதே மாதிரி அவங்களை அப்படியே கொஞ்சம் பொத்தி அழகாக வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்து போனார் பார்த்தீங்களா. ஸோ சீரியஸ்லி, ஸோ அண்ட் ஓகே. ஸோ நம்ம யங் ஏஜில் எப்படி இருப்போம், எப்படி இருந்திருக்கோம், ஒரு லாங் ட்ரைவ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுக்கறது, லேட் நைட் கால்ஸ், விடிய விடிய ஃபோன் பேசுறது, இது மட்டும்தான் காதல் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தோம். இப்போவும் சில பேருக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்குது, அதுதான் திருப்தியை கொடுக்குது. கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணலனாலும் கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணலனாலும் கையில் ஒரு மாதிரி இருக்குங்க, கிட்டுக்கிட்டு நாடுது, பேசினாதான் அந்த நாளே திருப்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மோடில் இருந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து மாறிட்டு வராங்க. லைக் எப்படின்னா, பொழுதனைக்கும் வந்து ஃபோன் பேசினாதான் காதலா, கிடையாது. எப்போ பார் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தால் தான் காதலா, கிடையாது. நம்மளோட எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் இருக்கும், என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஓகே அவங்க சாப்பிட்ருப்பாங்க அந்த டைமில், இந்த டைமில் தூங்கியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெலிபத்தின்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், பட் ஸ்டில் ஸோ அந்த ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காதல் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் சொன்னேன் இல்லையா, இந்த 60 வயசுக்கு மேலே வர காதல் அப்படின்னு. அப்போ நான் கிருஷ்ணியோட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க சொன்னாங்க, ஒரு எழுத்தாளர் வந்து சொன்ன ஒரு விஷயம், அவங்க பேர் அவங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களாம், உண்மையான காதலே 60 வயசுக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எத்தனை பேருக்கு வந்து நிஜமாகவே நடந்திருக்கு அப்படின்னு தெரியல, பிகாஸ் நம்ம யாரும் அந்த ஒரு ஜோனை வந்து க்ராஸ் பண்ணல. மேபி நீங்கள் க்ராஸ் பண்ணியிருந்தீங்க, 60 வயசுக்கு மேலே நீங்கள் நம்ம ஷோ வந்து கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட லைஃப்பும் அவ்வளோ அழகாக வந்து போயிட்டுருக்கு, உங்களோட காதல் இன்னும் டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன், ஆர்ஜி ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586 81 5179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆமாங்க, புரிதல் இருக்குல்ல, அது எவ்வளோ அழகான ஒரு விஷயம், அருமையான ஒரு விஷயம். என்ன இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே வந்து இருப்போம்ல. அது எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம், நம்ம வீட்டில் நடந்திருக்கலாம், நம்ம ஆஃபீஸில் நடந்திருக்கலாம், இல்லை நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நடந்திருக்கலாம். இந்த புரிதல் மட்டும் இருந்திருந்தா அவங்க நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு தோணக்கூடிய விஷயம். ஸோ யார் யாருக்கிட்டேயோ அந்த புரிதல் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற நம்ம, நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட அது கிடைக்கலன்றும் போது அந்த ஏக்கம் எப்படி இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல.

0: பட் அப்படிப்பட்ட புரிதல் ஒரு வரமா சிலருக்கு கிடைக்கும் போது அவங்களோட வாழ்க்கையே வந்து எவ்வளோ பிரகாசமா வேற மாதிரி இருக்கும்ல. சீரியஸ்லி எல்லாரும் ஏங்கிறது அந்த புரிதல் என்ன அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா, எனக்கு லைஃப்ல எதுவுமே வேணாங்க, நான் சொல்லாமையே நான் அமைதியாக இருந்தாலும் கூட என்னை ஜஸ்ட் அவங்க இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. யோசிக்க ஆரம்பித்தா அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து போகும். அதில் புரிதல் இருக்கிற இடத்துல தான் சண்டை கூட அழகாக இருக்கும், நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு. பட் அவங்களோட பார்ட்னர் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓகே இதுக்காக தான் வந்து கத்துறாங்க அப்படின்ட்டு. ரிலேஷன்ஷிப்பை வந்து சேவ் பண்ண ஆசை தான் இருக்கும், தக்க வச்சுக்கிறதுக்கு ஆசை தான் இருக்கும் மற்றவங்கக்கிட்ட. பட் அந்த லைஃப் பார்ட்னர் வரும்போது இவங்களை தாண்டி நமக்கு ஆப்ஷனே இருக்காது. நீ தான் என்னோட உலகமே எல்லாமே இல்லை, நீ தான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற, நீ தான் அதை திட்டிட்டு போ, நீ தானே என் கூட கொஞ்சம் நேரம் பேசாமரு, ஆனால் நீ பேசிடணும் என் கூட அந்த டே முழுக்கெல்லாம் பேசாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்வஸ்ட்டும் அப்பப்போ வைப்பாங்க தெரியுமா, அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை. ஸோ இப்போ இருக்க காதல்லாம் வந்து ஒரு 10 days, ஒரு 15 days, இல்லை வந்து 1 year வந்து போச்சுனாலே வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ தான் சில பேர்கிட்ட அட்வைஸ்லாம் கேட்கும்போது நாங்களாம் வந்து அந்த காலத்தில் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கலாய்ப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா நிஜமாகவே அந்த காலத்தில் உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையுமே இருந்திருக்கு. அதுலேருந்து ஜஸ்ட் இப்போது அதுலேருந்து ஒரு 10% கிடைச்சா கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back.
0: மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டு.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம சின்ன வயசுலலாம் யார் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு போராடுவோம் இல்லையா? நான் தான் கரெக்டு, நான் சொல்கிறதா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. ஸோ எப்போது ஒரு அப்படின்னா ஒரு 30 வரைக்கும் வந்து ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு பீரியட் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் 25 வந்து ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, 20s வந்து பயங்கர மெச்சூர்டாக வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 30 கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு ட்ராவல் பண்ணி போவோம். ஆஹா, இது என்னடா, நம்ம வந்து ஞானி ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் கூட தோணும். அது அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இப்போதான் மெச்சூரிட்டியே வருதோ. ஏன்னா யார் நம்மக்கிட்ட கோபத்தாலும் கோவம் வர மாட்டேங்குது, பட்டுன்னு ஹர்ட் பண்ண வர மாட்டேங்குது, பரவாயில்ல பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னும். இந்த காதலில் கூட அப்படி தான். ஸோ தாட் பூட் அப்படின்னு சண்டை போட்டவங்க எல்லாருமே இந்த ஆஃப்டர் 40, 50, 60 அப்புறம்லாம் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பேரை வந்து மாறிடுவாங்க. நம்மலாம் நம்மளே கூட போயிட்டு அவங்ககிட்ட எங்களுக்கும் டியூஷன் எடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் கூட வந்து தோணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படின்னா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது ஒரு பக்கம், மெடிசன் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, ஏய் நீ டைமுக்கு மெடிசன் போட்டியா, இந்த 60 வயசுக்கு அப்புறம் சுகர் மாத்திரை போட்டியா, ப்ரெஷர் மாத்திரை போட்டியா, டைமுக்கு வந்து தூங்கு, டாக்டர் செக்கப் போகலாமா, இந்த மாதிரி கேட்குற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதே நபர் வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக் 40 இயர்ஸ் பேக் வந்து சினிமா போகலாமா, பீச் போகலாமா அப்படின்னு கேட்ட அதே மனசு தான் இப்போது ஒரு 60, 40 வருஷத்துக்கு அப்புறம் மெடிசன் போட்டியா அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனசு. இந்த லவ்வில் வந்து ஈகோ இல்லாமல், எந்த ஒரு ஜலசும் இல்லாமல், பொறாமை இல்லாமல், நீ என்னோடது தானே, நான் வந்து உன்னை வேறொரு ஆளாகவே நான் பார்க்கவே கிடையாது, வேறொரு மனிதராகவே நான் பார்க்கவே கிடையாது, நீ என்னோட இருக்கக்கூடிய எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ எஸ் நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

சிலாக் சாங் ஆஃப் தி ஹவர். சிலாக் சாங் ஆஃப் தி ஹவர். எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது. எனக்கு அட் அ டைமில் ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்ணுறேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் எப்படின்னா, அந்த தாத்தாக்கு பாட்டி வந்து ஸ்பெஷல் கவனிப்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ மற்றவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் வந்துட்டு மெஷினில் போடுறது, அதுக்கப்புறம் சட்னிலாம் வந்து மிக்சியில் அரைக்கிறது, இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு. பட் அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலே வந்து வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சட்னி கூட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்சியில் வந்து அரைக்க மாட்டாங்க, அம்மியில் தான் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் தாத்தாவுக்கு மட்டும். ஏன்னா அவருக்கு பிடிக்காதுமா, அவர் அப்படியே பழகிட்டாரா, அதனால் இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது, அதனால் அவருக்கு இது செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருந்தாலுமே கூட, இவங்களுக்கு பிடிச்சதை இப்படியே தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோட்டம். அவங்க சொன்ன வார்த்தையும் வந்து இது தான், நான் இருக்கிற வரைக்கும் பார்ப்பேம்மா, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஹவு ஸ்வீட் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அந்த தாத்தா கூட ஒரு பாயிண்ட்டில் வந்து சொல்லுவார், நீ எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட பாட்டி வந்து ஆ இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போ ஒரு சண்டை உங்களுக்குள்ளே செல்லமாக வந்து வரும். சில ஒரு ஸ்வீட் கான்வர்சேஷன்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ புரியலை சிம்பு சொல்கிற மாதிரி, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ எனிவேஸ், இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது நோட் பண்ணீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்கள். சில பேரை பார்க்கும்போது, சில ரொம்ப அழகான காதல் ஜோடிகளை பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணுங்கள், ஒரு 60 வயசுக்கு மேலே அவங்களோட லவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. பிகாஸ் உன்ன இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன்லலாம் வந்து எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி இருக்க போகிறோம் அந்த ஒரு ஏஜில் அப்படின்லாம் நம்ம கையிலே இல்லை. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த பாட்டு வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேவரட் லிஸ்டில், பிளேலிஸ்ட்டில் இந்த பாட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதில் ஒரு வார்த்தை வரும் பாருங்க, கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நிறைத்திட நானும் அப்படின்னு எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரசிக்க வைக்கிற ஒரு பாட்டு தான் இல்லையா. ஜீவா அண்ட் அவங்க பேர் என்னங்க, ஐயோ நல்ல பேரே மறந்து போச்சு, மோனிகா சாங்களை கூட வருவாங்களே, பூஜா ஹெக்டி. ஸோ அவங்க நடித்த முகமுடி படத்தில் இருக்க அந்த ஒரு பாட்டு. ஸோ இந்த 20 வயசில் நம்ம ஃபேஸ் பார்த்து காதல் வந்திருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து காதல் வந்திருக்கும். இந்த சந்தானம் சொல்வார், நாங்கள் வந்து என்னது ஒரு 5 ரூபீஸ்க்கு வந்து அயன் பண்ண சட்டையை போட்டுட்டு வந்து நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுறியே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிலாம் விளையாட்டுத்தனமான ஒரு காதல்லாம் வந்திருக்கும். பட் 60 வயசுக்கு மேலே இந்த சோல் கனெக்ஷன், இந்த சோல் பார்த்து வர அந்த ஒரு காதல், கணத்தில் வந்து சுருக்கம் இருக்கும், முடியெல்லாம் வந்து கிரேவாக இருக்கும், நம்மளோட பாடி வந்து அதே மாதிரி இருக்காரு, குண்டாக இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக மாறிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது, என்ன அப்படின்னா ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வைக்கிற அந்த ஒரு அன்பு, பாசம், நேசம் இல்லையா. இந்த பாசம்தான் ஒரு ஆளை வந்து இன்னும் அழகாக்கும் அப்படின்றதான் உண்மை. லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கான ரீசன் மறந்தாலும் லவ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ரீசன் மட்டும் மலர்ந்துட்டே இருக்கும். உன்னை காதலிக்கிறதுக்கு அவ்வளோ ரீசன் இருக்குது, என்னால் ஒரு வாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட உன்னை ஏன் என்னை ஏன் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல தெரியாமல் கிடையாது. உங்ககிட்ட எல்லாமே எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிக்குமே, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிப்பேன் அப்படின்றதுக்கான ஒரு ரீசனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அழகுனா என்ன அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராமில் தெரியப்படுத்துங்க, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். முடிஞ்ச ஒரு வாய்ஸ் நோட் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: से कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: Here we go.

60 வயசுக்கு மேல வரக்கூடிய காதல் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வர இந்த ஜெலஸ் இருக்கு பாத்தீங்களா, பொசசிவ்னஸ், அத பத்தியும் பேசணும்ல. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கூட தான் வந்து உட்காந்துருக்கணும். சொந்தக்காரங்க கிட்ட வந்து பேசினா எப்படி யாருக்கும் போது நீங்க எப்படி போய் பேசலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலா மூவில வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்க ஈஸ்வரி ராவ், ஸோ அவங்க பெஸ்ட் ஆக்டர், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க காலா படத்தில். ரஜினி சாரோட பேரை நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ சொல்லுவாங்க, எனக்கும்

0: வந்து இருக்கான் பாய் ஃப்ரெண்டு, நானும் அவனை தேடி வந்து போய் பேச போகிறேன், மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அழகாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டிலேயே நடக்கக்கூடிய, நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து அந்த க்யூட் காதலை வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டே வந்து பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும், மறந்துருப்பீங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் ஒவ்வொரு விஷயம் நம்ம மெமரிஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஞாபகம் இருந்தால் யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த டெய்லி சில சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் ஆக்சுவலி இல்லையா, இந்த 60 வயசுக்கு மேலே வர லவ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டே பை டே வந்து அந்த பயம் ஜாஸ்தியாகும்ல. நாளைக்கு வந்து நான் இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவா, நான் இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் சில பேர் அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, நான் இல்லைனாலும் கூட நீ இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஆனால் சில பேர்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எப்படி பண்ணிக்க முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லை அது. பட் அவங்க பயணித்து வந்த அந்த ஒரு காலம் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். எப்படி வாழணும், எப்படி வந்து காசு வந்து சேர்த்து வைக்கணும், ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், கிராண்ட் சில்ட்ரன்லாம் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பாடம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காதலில் ஆரம்பித்து வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் முடியணும் அப்படின்ற வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிற அந்த ஒரு காதல். இது எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போய் சேரும்போது ஒரு படமே எடுக்கலாம் புள்ளையடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்ல. எஸ், இனிமே உங்களோட குட்டீஸ்க்கும் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ்லலாம் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட காதல் எப்படி இருந்தது, இப்படி தான் இருந்தாங்க, அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான், உருகி உருகி லெட்டர்ஸ் வந்து எழுதுனாங்க, இதெல்லாம் வந்து சொல்லலாமே இல்லையா. ஏன்னா இப்போது யுஏலையுமே வந்து 15 வயசு கீழே யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது குட்டீஸ்லாம் அப்படின்ற ரூல் வேறு வந்திருக்கு. அப்படின்ற நேரத்தில் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம யோசித்து பார்த்து அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் வந்து ரசிப்பாங்கல்ல, அவங்களும் ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஆக்சுவலி இந்த லவ் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இதுதான் லவ் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு தனியாவே பண்ற
1: ஈவினிங். போகாத போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய்.
2: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ எல்லாருமே வந்து பாட்டியோடலாம் ரீல்ஸ் பண்ணிட்டு தாத்தாவோட ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இதை வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்கள்லாம் வந்து அப்படிதான் ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சே, சீக்கிரமே வந்து தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்களே. நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம ஒரு ஜாப்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ட்ரிப் மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு ஆசை ஒரு காலத்தில் வந்து இருந்துச்சு எனக்கு. ஆனால் அது நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இப்போவுமே இருக்குது ஆக்சுவலி. அதனால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய ரெக்வஸ்ட் நான் கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பாயிண்டில் நம்மளே அறியாமல் நிறைய பேரை வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு தான் யாரும் இல்லைல்ல, நம்ம சொல்கிறது தான், நம்ம கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருக்க போகிறாங்க, உங்களுக்கு போகிறதுக்கு வேறு பிளேஸே இல்லையே அப்படின்னு ரொம்ப நம்மளே அறியாமல் ரொம்ப தப்பாக நடந்துப்போம். ஒரு பாயிண்டில் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லோரும் இருக்கும்போதே இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்லலாம் சேர்க்குறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ரோட்டில் அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, பேக்லாம் தூக்கி போட்டு. எவ்வளோ விஷயம் நான் கண்ணால் அந்த ரீல்ஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை. எந்தெந்த ஊர்லேயும் நடக்குது, நம்ம ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு. நம்ம இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹைஃபையான லைஃபோ இல்லை வந்து நம்மளால் இவ்வளோ தான் முடியுமோ, எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயுமே வந்துட்டு அவங்கள விடக்கூடாது இல்லை. ஏன்னா அவ்வளோ கேர் பண்ணி நம்ம அப்பா அம்மாவோ சரி இல்லை தாத்தா பாட்டியோ இருந்தாலும் சரி நம்மளை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்ற கிராட்டிட்யூட் ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இன்னுமே இருக்குது. இந்த ஆசிரமம்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல். ஏன்னா அவங்க அவ்வளோ செஞ்சுருப்பாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, நீயே வச்சுக்கோப்பான்னு நம்பிக்கையில் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த சின்ன ஒரு கிராட்டிட்யூட் மட்டும் ஏன் சிலருக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா அந்த வயசான காலத்தில் தன்னோட பார்ட்னர் ஒய்ஃப் இல்லைனாலோ ஹஸ்பண்ட் இல்லைனாலோ அதுவே ஒரு பெரிய பெயின். அண்ட் கூடவே வந்து குழந்தைங்க கொடுக்குற, அவங்களோட குழந்தைங்க கொடுக்குற பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தி இல்லை அதெல்லாம். ஸோ இது ஒரு பெரிய ரெக்வஸ்ட் எனக்கு, ப்ளீஸ் உங்கள் கூடயே வந்து வச்சுக்கோங்க, உங்களை எங்கேயும் போய் சேர்த்துறாதீங்க அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு கூட வச்சுக்கோங்க அப்படின்றதான் எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு தோணுச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் அது வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் மனசார வந்து நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாருமே நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு, அது ஒரு சின்ன ஆசையா அப்படின்றீங்களா? ஓகே, ஒரு பெரிய ஆசை வந்து எனக்கு இருக்குது. எல்லாருமே நல்லா இருப்போம், கண்டிப்பாக நல்லா இருப்போம் ஃப்யூச்சரில். உங்களுக்கு இப்போது எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக வேணா இருக்கலாம், பட் நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்லதுக்காக மட்டுமே தான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கும். அண்ட் நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே இல்லையா, என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஆம் சாரிங்க, எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம மண்டே வந்து மீட் பண்ணலாம் அகெயின் 8 to 11 ப்ரியா என்கூட. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட தமிழ் எஃப்எம் ஆப் இருக்குது, ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ உடனே ப்ளே ஸ்டோரோ இல்லை ஆப் ஸ்டோரோ போயிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணைக்கு எதிரான முதல்வரின் தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. முதல்வரின் தனி தீர்மானத்தை திமுக, அதிமுக, விசிக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும், உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும், சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும், கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். அதனால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கின்றது. கர்நாடக அரசின் மேகதாட்டு அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகின்றது என்று தெரிவித்தார். தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், காவிரி விவகாரத்தில் தனி நடுவர் மன்றம் அமைக்க சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்பதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்று தீர்மானம் திருத்தப்பட்டு 4வது பத்தியில் சேர்க்க முன்மொழிவதாக முதல்வர் விஜய் தெரிவித்தார். நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில்தான் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அவையில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வதே சட்டமன்ற மரபு என்று அவர் குறிப்பிட்டார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மேகதாது அணை கட்டப்படுவதை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அதிமுக ஆட்சிக் காலத்திலும் எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை நீ சீர்குலைக்கும், நல்லுறவை சீர்குலைக்கும் நோக்கில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். நீண்ட சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட்ட தமிழக மக்களின் உரிமை, டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம், 20 மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்தார். திமுக விட்டுச் சென்ற கடனை காரணம் காட்டி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் தவிக அரசு ஏதேனும் சமரசம் செய்ய முயன்றால் அதை பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் உங்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெறும் கடன் பத்திரத்தை மட்டுமே வாசித்திருந்த நிலையில் தேர்தலின் போது தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் குறித்து சட்டமன்ற உரையில் நீங்களும் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடனை காரணம் காட்டி கொடுத்த வாக்குறுதிகளை கிடப்பில் போடுவதற்கு நீங்கள் திட்டம் தீட்டுகின்றீர்களோ என தோன்றுகின்றது என்று அவர் கூறியுள்ளார். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தின் பொருளாதாரத்தை திமுக எப்படியெல்லாம் சிதைத்தது, மக்களின் தோள்களின் மீது கடன் சுமையை கூட்டி வைத்திருந்தது என்பது ஒன்றும் சிதம்பர ரகசியம் அல்ல. நேற்றைக்கு வந்த தாவிக்கா புலனாய்வு செய்து இதனை புதிதாக கண்டுபிடித்து விடவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இக்ராம் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. அவசர நிலைமையின் தன்மையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் நடைபெறவுள்ள மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வின் முன்னதாக செய்தி பரிமாற்ற செயலியான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. மேலும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் குறைந்த கட்டுப்பாடுகளை மட்டுமே கொண்டவை என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. அனைத்து வாதங்களையும் பரிசீலித்த பிறகு இந்த விவகாரத்தின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட காரணங்கள் போதுமானவை என்று நாங்கள் கருதுகின்றோம் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. மேலும் அரசு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றியுள்ளது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. கேரள சட்டப்பேரவையில் இன்று 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் முதலமைச்சர் வி டி சதீசன் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார். மக்களுக்கு அதிக பொருளாதார சுமையை வழங்காத நிதிநிலை அறிக்கை இதுவென்று கூறப்படுகின்றது. பகடி வதைக்கு எதிரான சட்டம், பெண்களுக்கு இசைவான பல்கலைக்கழகங்கள், மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜென்சி தலைமுறைக்கு ஸ்டார்ட் அப் வசதிகளை வழங்க 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை விரைவாகவும் முறையான சாட்சியங்களை பரிசீலனை செய்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தருவது அரசாங்கத்தின் கடமையாகும் என இலங்கையின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளை இன்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது செம்மணி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச நிபுணர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றமை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், இலங்கையில் உள்ள குற்றவியல் சட்டமே இதற்கு போதுமானது. சந்தேக நபர்களை கைது செய்து சாட்சியங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு உள்நாட்டு சட்டங்கள் போதுமானதாகவே உள்ளன என்றார். ஆனால் இந்த விசாரணைகள் இன்னும் அந்த அளவுக்கு முன்னோக்கி நகர்த்தப்படவில்லை. தற்சமயம் அகழ்வு மட்டத்திலேயே காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு எந்தவொரு குற்றத்துக்கும் தண்டனை வழங்குவதற்கு நாட்டில் உள்ள சட்டத்தின்படி நாம் செயற்படுவோம் என்றார்.
1: அமீரக செய்திகள்.
2: நகரும் வாகனங்களில் இருந்து குப்பைகளை சாலைகளில் வீசும் ஓட்டுநர்கள் மற்றும் சாலை பயனாளர்களை காட்டும் கண்காணிப்பு காட்சிகளை அபுதாபி போலீசார் வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற மற்றும் நாகரீகமற்ற வாகன ஓட்டுநர் நடத்தைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட இந்த காணொளியில் சாலைகளில் குப்பை வீசப்படும் பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதிகாரிகளின் கூற்றுப்படி இத்தகைய செயல்கள் அமீரகத்தின் சுத்தமான மற்றும் நாகரிகமான பொதுச்சூழலை பேணும் உறுதிப்பாட்டுக்கு முரணானவையாகும். மேலும் பொது சொத்துக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதை வலியுறுத்தி சாலை விதிமுறைகளையும் சமூக பொறுப்பையும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முஷ்ரிப் மால் வணிக வளாகத்தில் ஃப்ரீ ஃப்ளோ பெய்ட் பார்க்கிங் சிஸ்டத்தை அபுதாபியின் கியூ மொபிலிட்டி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் நோக்கம் வருகையாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதும் வாகன நிறுத்த மேலாண்மைக்கான நவீன டிஜிட்டல் தீர்வுகளை செயல்படுத்துவதுமாகும். இந்த புதிய முறைமையின் மூலம் பயனர்களின் டாப் வாலட்டில் இருந்து வாகன நிறுத்த கட்டணம் தானாகவே செலுத்தப்படும். இதனால் வணிக வளாகத்துக்குள் போக்குவரத்து ஓட்டம் மேம்படவும் வாகன நிறுத்த பகுதிகளில் ஏற்படும் நெரிசல் குறையவும் காலியாக உள்ள வாகன நிறுத்த இடங்களை எளிதில் கண்டறியவும் முடியும்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளை ஜெனீவா நகரில் அவசரமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரை ஏற்கனவே மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான அவசியம் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உரை ஜூன் 18 அன்று டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்டுள்ள அந்த சந்திப்பை அவசரமாக நடத்த வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் வரவிருக்கும் நாட்களில் ஒரு சந்திப்பை நடத்த திட்டமிட்டு வருகின்றோம் என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகி கூறியுள்ளார். இதன் மூலம் ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னேறியுள்ள நிலையில் இருதரப்பினரும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே இன்று முதல் போர் நிறுத்த உடன்படிக்கை அமலுக்கு வந்துள்ளது. அமெரிக்க சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் இதனை தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் கத்தார் தரப்பு பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானின் உதவியுடன் இந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு பரிமாற்றங்கள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் போர் நிறுத்த உடன்பாட்டில் ஈடுபட்டுள்ளதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அமெரிக்கா நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. நாட்டின் நலன்களையும் அதன் கூட்டாளிகளையும் பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொள்ளும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற மேட் ரென்ஷோ 52 பந்துகளில் 89 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். டிம் டேவிட் 45 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷ் 20 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். 197 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 189 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை ஆஸ்திரேலிய அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: சுமச்சி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ.
1: This is the remix. 2016. நாங்க வந்து தோணு சொல்லு, திரும்ப வந்து தோணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து தோணு சொல்லு. சென்னை 2018.

ஏய், நாங்கள் எங்கேயும் போகலடா, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். டீல் வித் இட். You are listening to 9.4

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன? மண்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.